நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை. சக வருடம் 1948, பாத்ரபத மாதம் 29 நாள், 2026 செப்டம்பர் மாதம் 20 தேதி, இன்று ஞாயிற்றுக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் FM ரெயின்போவின் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:49, தொடர்வது மங்கள இசை.

0: இனி நாளொரு குறள். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. தீவினை அச்சம் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 208வது குறளுக்கான விளக்கம்: தீய செயல்களை செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கியிருத்தலை போன்றது.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
0: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்ச காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
7: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
7: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
6: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
7: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு
9: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
10: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
9: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
11: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
10: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
12: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அஞ்சு கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
2: அதிரதுல
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: Let's go.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் ந சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மக்கள் பல்லுயிர் பதிவேடு வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்கள் பங்கேற்று பல்கலைக்கழக மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் நவீனமயமாக்கல் குறித்து புதுச்சேரி முன்னாள் படைவீரர்கள் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் திரு மோகன் தரும் தகவல்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ. இதில் அழகு சாதனங்களும் சரும ஆரோக்கியமும் பியூட்டியை பாதுகாப்பாக அனுபவிப்பது எப்படி விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.

காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சு. 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தூமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நிகிதியே இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி சீனிவாசன். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், மீண்டும் இரவு 7:02 முதல் 7:15 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.

7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. தொடக்கமாக நகர்ப்புறத்தில் மூலிகை தோட்டம் அமைத்தலும் வருமானம் பெருக்குதலும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை வேளாண்மை குறித்த தகவல்கள்.

8:05 மியூசிக் பை தி வே விஸ்டம் மியூசிக் சென்னை என்றில், 9:15 முதல் 10 மணி வரையிலும், மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10:00 முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி என்றில், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 9:30, 10:30 பின்னர் 12:30 முதல் 4:30 மணி வரை மணிக்கு ஒருமுறையும், மாலை 6:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்று, மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மணிக்கு ஒருமுறையும், 10:58, 12 மணி, 1 மணி, இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

சேவை செய்தி. கல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இலக்கிய தொடர் சொற்பொழிவு இன்று காலை 10 மணிக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகிறது. நேயர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். மாலை 4:10 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்கும் புதுதில்லி விக்யான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் எதிர்காலம் 2026 குறித்த இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்வினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கசை. நிகழ்ச்சியில் சாமிப்பேட்டை SK வெங்கடேசன், சாமிப்பேட்டை SK சீனிவாசன் ஆகியோரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். நடுவீரப்பட்டை NR சக்திவேல் அவர்கள் தவல். காலை 10:02 முதல் 10:22 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அஞ்சாடை நிலவரம். 10:22 முதல் 10:58 வரை கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சு. நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை பம்பாய் சகோதரிகள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் எம் வெங்கட் அவர்களின் தவில் இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் விஜயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மோசட்டை கிராமத்தை சார்ந்த எழுத்தாளர் ஜி

0: நீலமேகம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. மாலை 6 முதல் 6:10 வரையிலும் இரவு 7 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் இரவு 8 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இதில் தொடக்கமாக மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி. சுமதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணைச்செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 மகரிஷி ததீச்சி அகில பாரத நாடகம், ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள், ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹெச். வினோத்குமார் அவர்கள், தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள், அமைப்பு ஜே ஜெயா, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 ரவிவாஸ்ரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் பி. டி. வெங்கச்சந்திர கோபால் குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
3: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும் போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போமா? தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார், பசி எடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார், யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார், காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணா இருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண், துளங்காது தூக்கம் கணிந்து செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளராத நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன் அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்.

0: இருப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறைத்தொண்டிற்காக இடையராது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டும் என்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால், வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:14:50. FM ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர் பெங்களூர் AR ரமணியம்மாள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காத்தமுத்து போல இது, அவரு ஸ்கூட்டர் தான் இது. காத்தமுதா நில்லுமா நில்லுமா நில்லுமா. என்ன காத்தமுதா, வண்டி ஃபுல்லும் ஒரே பழமா இருக்குதா?
2: எப்பா காத்தமுத்தா, இருப்பா இருப்பா, வண்டி ஓரமான போட்டுறேன். ஒன்னு இல்லப்பா, டவுனுக்கு போயிட்டு வரேன். வரும்போது பழம் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் குறிப்பா சப்போட்டா கிடைச்சது நிறைய.
1: உன்னை சுத்தி ஒரே சப்போட்டா வாசனை அடிக்குதா?
2: ஆமாப்பா, சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்தேன், உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அது, அதனால வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். உனக்கு வேற தனியா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தா, நீ நேயே தப்பு வந்துட்ட.
1: பரவாயில்ல காத்தமுத்தா.
2: ஆமாப்பா
1: காத்தமுத்தா, ஒரு பழம் கொடுப்பா, முதல்ல சாப்பிட்டு பாக்குறேன்
2: நானு. இந்தப்பா ஒரு பழம் என்னப்பா, 2 பழம் கூட சாப்பிடு.
1: இதுன்னா சின்ன சின்னதா இருக்குதா? சூப்பரா இருக்கு காத்தமுத்தா, பழம் டேஸ்டா இருக்குதா? நாட்டு பழமா இது?
2: எப்பா சப்போட்டாங்கிறது நம்ம நாட்டு பழமாப்பா அது. இது முதல்ல எங்க இருந்து வந்தது தெரியுமா? கடல் வழியா இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்கல்ல, அவங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதுப்பா. அவங்களாலதான் தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்யப்பட்டது இந்த சப்போட்டா.
1: நம்ம நாட்டு பழம் இல்லையா?
2: எப்பா மெக்சிகோ அப்புறம் மத்திய அமெரிக்காவை தாயகமா கொண்டதுப்பா இந்த சப்போட்டா.
1: ஓஹோ,
2: உலக அளவுல இது வந்து இன்னைக்கு எல்லா நாட்டிலயும் பயிரிடுறாங்க. அப்படின்னா இதுக்கு அந்த போர்ச்சுகீசியர்கள் மாதிரி வெளிநாட்டுக்காரங்க தான் எல்லா இடத்துலயும் போய் பரப்பி விட்டாங்க. இந்தியாவுலதான் சப்போட்டா பழம் அதிக அளவுல உற்பத்தி செய்யறாங்க. இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா இது போன்ற வெப்ப மண்டல நாடுகள்ல சப்போட்டா அதிகமா விளையுதுப்பா.
1: ஓஹோ காத்துமுத்தா, இன்னொரு பழம் கொடுப்பா, செம்ம டேஸ்டா இருக்குது.
2: இந்தப்பா சாப்பிடுப்பா.
1: காதுமுதா, சப்போட்டா வந்து நம்ம ஊர் நிலத்துக்கெல்லாம் நல்லா வருமா? முக்கியமா என் நிலத்துக்கு நல்லா சாகுபடி செய்ய முடியுமா?
2: தாராளமா செய்யலாம்ப்பா. நான் தான் சொன்னேன், வெப்ப மண்டல பயிர் அவ்வளவுதான்.
1: ஓஹோ,
2: நம்ம பகுதி எல்லாமே வெப்ப மண்டலத்துலதான் வருது.
1: அதானா,
2: அதனால நம்ம செய்யலாம்.
1: சரி சரி சரி. காதுமுத்தா, சாகுபடி செய்யக்கூடிய காலம், உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், எந்த மணல் மகசூல் நல்லா வரும், பழம் நல்லா பெருசா வளரக்கூடிய அந்த சாகுபடி தொழில்நுட்பங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுப்பா எனக்கு.
2: கருத்தமுத்து வா வா உட்கார் பண்ணி முதல்ல. எப்பா 2 சப்போட்டா பழம் தான் சாப்பிட்ட, அதுக்குள்ள சப்போட்டாவை பயிர் பண்ணணும் அப்படிங்கற ஒரு ஆசை வந்து போச்சு உனக்கு.
1: ஆமாப்பா,
2: அந்த அளவுக்கு பழம் உனக்கு இனிப்பா இருந்திருக்கு. இப்ப ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வந்து சாகுபடிக்கு ஏற்ற அந்த பருவ காலம் பா. சரியா?
1: சரி சரி.
2: எல்லா வகை மண்ணிலையும் நல்லா வளரும். வடிகால் வசதி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆழமான வண்டல் மண் கலந்த நிலமா இருந்ததுன்னா இன்னும் நல்லா வரும்பா. சரியா?
1: சரியா.
2: சாகுபடிக்கு அந்த தேர்வு செஞ்ச நிலத்தை 2 இல்லனா 3 முறை நல்லா உழவு செய்யணும். அப்புறம் 8 மீட்டர் இடைவெளியில 60 சென்டிமீட்டர் நீ

0: 60 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம். இந்த அளவுல குழிகள் எடுத்துக்கணும்.
1: ஓஹோஹோ.
0: குழிகள்ல 1 கிலோ மக்கிய தொழு உரம், 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் மேலு மண்ணை அதோட போட்டு 10 நாளைக்கு அப்படியே ஆற விடணும்.
1: ஓஹோ.
0: அந்த சூடெல்லாம் தனியிற அளவுக்கு ஆற விடணும்.
1: சரி.
0: அப்புறம் ஒட்டு கட்டிய செடிகளை தான் நம்ம நடவுக்கு பயன்படுத்தணும்.
1: ஓஹோ.
0: ஒட்டு கட்டிய அந்த சப்போட்டா கன்றுகளை குழியோடைய நடுவுல ஒட்டு பகுதி தரமட்டத்திலிருந்து 1.5 அடி உயரத்துல இருக்குமாறு நாம நடவு செய்யணும்.
1: சரி சரி.
0: ஒரு ஆதரவுக்கு நம்ம ஒரு குச்சை நட்டு அந்த செடி கூட கட்டி விட்டுறணும், இல்லைன்னா செடி வந்து கீழே சாஞ்சிரும்.
1: சரி.
0: அது இல்லாம இருக்கிறதுக்கு ஒட்டு கட்டிய அந்த சப்போட்டா கன்றை ஒரு சின்ன குச்சி, ஏதாவது ஒரு காஞ்ச குச்சி அதோட சேர்த்து கட்டி விட்டுறணும்
1: கீழே சாயாத அளவுக்கு.
0: ஆமா. செடி நட்டோட நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
1: சரி.
0: அப்புறம் 1 வாரம் இல்லைன்னா 10 நாள் இடைவெளியில தேவைக்கு ஏற்ப அந்த நிலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சணும். காய்ப்புக்கு வந்த மரங்களுக்கு 6 மாதத்துக்கு 1 முறை 10 கிலோ தொழு உரம், 2 கிலோ மண்புழு உரம், 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, இத கலந்து ஒவ்வொரு செடிய சுத்திலும் மண்ண வச்சு நல்லா அணைச்சு விடணும்பா. அப்புறம் தண்ணி பாய்ச்சணும். இப்படி செஞ்சோம்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும். வேற என்ன உனக்கு வேணும்?
1: கதை முத்த சப்போர்ட்டா பழம் முத்தி போச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சு அதை அறுவடை செய்யறது? வேற ஏதாவது உரம் போட வேண்டி இருக்குமா? இது சம்பந்தமான செய்திகளை சொல்லுப்பா எனக்கு விளக்கமா.
0: முதிர்ந்த காய்கள் வெளிரிய பழுப்பு நிறத்துல இருக்கும், சதப்பகுதி அப்படியே வெளிரிய மஞ்சள் நிறத்துல இருக்கிறது அறுவடைக்கான அறிகுறி. அதாவது ஒரு காயை எடுத்து அப்படியே நம்ம உடைச்சு பார்த்தோம்னா சதப்பகுதி உள்ளார வெளிரிய மஞ்சள் நிறத்துல இருக்குது, பால் வராம இருக்குது அப்படின்னா இது முத்தி போச்சு காயின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம அறுவடை செய்யலாம். 1 வருடத்துல 1 ஏக்கருக்கு 25 டன் வரைக்கும் நாம இந்த பழங்களை அறுவடை செய்ய முடியும்.
1: பரவாயில்லப்பா. இப்ப
0: இன்னொன்னு என்ன கேட்டா, நல்ல பழம் சுவையா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நாம 1 ஏக்கருக்கு 500 கிலோ மக்கிய தொழு உரத்தை நல்லா மண்ணுல போடணும்.
1: சரி.
0: மண்புழு உரம் அல்லது ஆட்டு புழுக்க இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம்.
1: கொள்ளையில நல்ல ஆட்டு புழுக்க போர் போல கொண்டு வச்சிருப்பேன்.
0: அப்புறம் என்னப்பா, ஆட்டு எருவா இருந்துச்சுன்னா நல்லா துகளா பொடி பொடியா ஆக்கிக்கணும்.
1: சரி சரி.
0: அதனாலதான் நிறைய பேர் அந்த ரோட்டு ஓரத்துல கொட்டி வச்சிருப்பாங்க, காரு பஸ் லாரி எல்லாம் போனுச்சுன்னா அந்த ஆட்டு புழுக்க அடிச்சு அப்படியே நல்லா பவுடர் மாதிரி ஆயிடும்.
1: காத்தும்போது நானும் அப்படிதான் பண்ணுவேன்.
0: அப்புறம் என்னப்பா, அதை எடுத்து அப்படியே பயன்படுத்த வேண்டியதுதான்.
1: சரி சரி.
0: கூட என்ன செய்யணும், உயிர் உரங்களான அசோஸ் பயிரிலும் 1 10 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1 10 கிலோ, சூடம் முனசு 1 5 கிலோ,
1: சரி,
0: ட்ரைகோடர்மா விருடி 1 5 கிலோ, இதெல்லாம் நல்லா கலந்து பஞ்சகாவியா 1 5 லிட்டர், இதை கூட நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணீர்ல கலந்து இந்த உயிர் உர கலவையில ஊற விட்டு அப்புறம் நம்ம கலக்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த பழம் இருக்குதுல்ல நல்லா சுவையா இருக்கும். இத மாதிரி நீ செய்ய. இது போக நம்ம மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போட்டா பழத்தை அரைச்சி அதனுடைய சாற்றை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும், வயிறு வலி குணமாகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மருத்துவ குணமா சொல்லிருக்காங்க.
1: காதுமுத்து, எனக்கு கூட அடிக்கடி வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருக்குதா?
0: எப்பா, நீ சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிடு. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பழத்தை அரைச்சி தேன்ல கலந்து கூட சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும்பா, வயிற்று வலியே இருக்காது. சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்பு ரொம்ப பளபளன்னு இருக்குமாப்பா. நம்ம கை காலு முகம் இதெல்லாம் பார்த்தோம்னா பாக்கிறதுக்கு ஒரு அழகா நல்லா பளபளப்பா இருக்குமாப்பா. சப்போட்டா கூழ் எடுத்துக்கிட்டு, அதாவது பழத்தை கூழாக்கி அது கூட எலுமிச்சம் பழசாறு கொஞ்சம் சேர்த்து நம்ம பருகணும்னா சளி குணமாகும்.
1: பரவாயில்லையா.
0: சப்போட்டா பழத்தை தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா குடல் புண்ணு, குடல் எரிச்சல், வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் இதெல்லாம் தீருமா.
1: பரவாயில்ல.
0: ஆமாப்பா, சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படும் அந்த தன்மையே வந்து குறைஞ்சிருமாப்பா. குடல் புற்றுநோய் வராம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும்.
1: சரி சரி சரி.
0: இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா இந்த சப்போட்டால.
1: ஆமா காது முத்தே.
0: ஆமா, நீ தாராளமா சப்போட்டா சாகுபடி பண்ணலாம். இந்தா உனக்குன்னு வாங்கிட்டு வந்த அந்த 2 கிலோ சப்போட்டா.
1: சரி சரி காது முத்தே,
0: எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா.
1: நல்ல தேன் போல இருக்குதுப்பா இந்த சப்போட்டா.
0: ஆமாப்பா, நீ அடுத்த வருஷம் என்ன பண்ற, உன் கொள்ளையில காஞ்ச சப்போட்டாவை எனக்கு 2 கிலோ கொண்டு வந்து கொடுக்குற.
1: காது முத்தே, 2 கிலோ என்னப்பா, 20 கிலோ எடுத்து வந்து வீட்டுல தரமாறானே சப்போர்ட்டா.
0: சரிப்பா அழுத்தமுத்தே, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி சரி
0: சரிப்பா, நான் வண்டியை கிளப்பிட்டேன், நேரம் வீட்டுக்கு போறேன். பழத்தை கிளம்பி வீட்டுல குடுத்துட்டு
1: சரி
0: அப்படியே வயலுக்கு வேற போக வேண்டி இருக்கு, வேலை இருக்குப்பா எனக்கு.
1: சரி பாத்து போயிட்டு.
0: ஓகேப்பா ஓகேப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா மாநிலம் தலகொண்டல பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் மாநிலங்களிலிருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய

0: சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகளும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண் துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்.

0: என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: மக்கள் பல்லுயிர் பதிவேடு
2: வழங்குபவர்
3: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
4: ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள், பயிர் ரகங்கள், வளர்ப்பு விலங்குகள், நுண்ணுயிர்கள், உயிரியல் வளங்கள், நிலப்பரப்பு, நாட்டு ரகங்கள், மக்கள் தொகை மற்றும் அப்பகுதிகளின் பாரம்பரிய அறிவு போன்றவற்றை பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யும் ஆவணமே மக்கள் பல்லுயிர் பதிவேடு அல்லது பிபிஆர் ஆகும். உள்ளூர் மக்களுடன் கலந்தாலோசித்து மக்கள் பல்லுயிர் பதிவேட்டை தயாரிப்பதில் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா உலகின் மிக பெரிய உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். நமது நாட்டில் எண்ணற்ற தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்கள் காணப்படுகின்றன. ஆனால் வாழ்விட அழிவு, சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் பிற காரணங்களால் பல உயிரினங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் பிபிஆர் ஒரு முக்கியமான பாதுகாப்பு கருவியாக விளங்குகிறது. ஒரு பகுதியில் உள்ள உயிரியல் வளங்களை ஆவணப்படுத்துவதன் மூலம் அவற்றின் தற்போதைய நிலையை அறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இது உதவுகிறது. இந்த பதிவேட்டின் நோக்கம் உயிரினங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, உயிரியல் வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்துவதும், அவற்றுடன் தொடர்புடைய பாரம்பரிய அறிவையும் அதை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் பலன்களையும் உள்ளூர் மக்களுடன் நியாயமாக பகிர்ந்து கொள்வதும் அதன் முக்கிய நோக்கங்களாகும். மேலும் இந்த பதிவேடு உள்ளூர் மக்களின் பாரம்பரிய அறிவை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான ஆவணமாகவும் விளங்குகிறது. பல தலைமுறைகளாக பழங்குடியினர் மற்றும் உள்ளூர் மக்கள் மருத்துவ தாவரங்கள், உணவு தாவரங்கள் மற்றும் இயற்கை வளங்களை பற்றிய அரிய அறிவை பாதுகாத்து வருகின்றனர். இந்த அறிவு முறையாக ஆவணப்படுத்தப்படும் போது இது எதிர்கால தலைமுறையினருக்கும் பாதுகாக்கப்படுகிறது. உதாரணமாக மஞ்சள், வேம்பு, பாசுமதி அரிசி போன்ற இந்திய பாரம்பரிய வளங்கள் குறித்த நமது சமூகங்களில் நீண்டகாலமாக அறிவு இருந்து வருகிறது. இந்த அறிவை முறையாக பதிவு செய்வது பாரம்பரிய அறிவின் முன்னுரிமையை நிரூபிக்க உதவும். இதனால் பிபிஆர் என்பது ஒரு சாதாரண தகவல் தொகுப்பு அல்ல, இது உள்ளூர் மக்களின் உரிமைகள் மற்றும் பாரம்பரிய அறிவை பாதுகாப்பதற்கான முக்கியமான ஆதார ஆவணமாகும். தேசிய பல்லுயிர் ஆணைய தரவுகளின்படி நாடு முழுவதும் 276,664 பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நாடு முழுவதும் 272,648 மக்கள் பல்லுயிர் பதிவேடுகள் தயாரிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் அளவில் செயல்படும் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் ஒரு தலைவர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பால் பரிந்துரைக்கப்படும் 6 மிகாத நபர்களை உறுப்பினர்களாக கொண்டுள்ளது. இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் அறிவை கொண்டவர்கள் இதில் பங்களிக்கின்றனர். பெண்கள் மற்றும் பட்டியலினத்தவர், பழங்குடியினத்தவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளில் உள்ளூர் மக்கள் மருத்துவ தாவரங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் குறித்து பாரம்பரிய அறிவை கொண்டுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள், அல்லது ஆராய்ச்சி

0: ஆராய்ச்சியாளர்கள் இந்த உயிரியல் வளங்களை பயன்படுத்தும் போது அவற்றிலிருந்து கிடைக்கும் பலன்களில் உரிய பங்கை பாரம்பரிய அறிவை வழங்கிய உள்ளூர் மக்களுக்கு வழங்குவதற்கும் பிவிஆர் ஒரு முக்கிய ஆதாரமாக அமைகிறது. எனவே மக்கள் பல்லுயிர் பதிவேடு என்பது உயிரியல் வளங்களின் பட்டியல் மட்டுமல்ல, இது உள்ளூர் மக்களின் பாரம்பரிய அறிவு, உரிமைகள், வாழ்வாதாரம் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் முக்கியமான சட்ட மற்றும் சமூக ஆவணமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், மக்கள் பல்லுயிர் பதிவேடு, வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் கடுமையாக உழைத்து தங்களது அர்ப்பணிப்பையும் உறுதியையும் வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும், அவர்களை நினைத்து இந்தியா பெருமை கொள்கிறது என்றும் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடி இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இதில் பேட்மிண்டன் பிரிவில் பி வி சிந்து, பளுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனு பக்கர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மைப் பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நேற்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மைப் பணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் திரு சரத் சவுகான், இந்திய கடலோர காவல்படை இயக்குநர் திரு தஷீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தேர்தலில் மொத்தம் 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் பதிவாகும் வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தேர்தல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:02. FM ரெயின்போவில் புதுவை புதுமையில் தொடர்வது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்ற பல்கலைக்கழக மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் இந்திய ராணுவத்தின் நவீனமயமாக்கல் குறித்து புதுச்சேரி முன்னாள் படைவீரர்கள் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் திரு மோகன் தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. சேவை உறுதிமொழி இயக்கம் சேவா சங்கல்ப் யாத்ராவின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சர்வதேச மாநாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு உங்கள் பிரதமரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலில் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பின்னர் நாட்டின் பிரதமராகவும் பொது நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதாக கூறினார். மேலும் இந்தியா போன்ற ஒரு துடிப்பான ஜனநாயகத்தில் 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நிர்வாக தலைமை பொறுப்பில் நீடிப்பது உண்மையிலேயே ஒரு அரிய சாதனையாகும் என்றும் கூறினார். குறிப்பாக பிரதமரின் நிர்வாக திறன், கடின

0: உழைப்பு, தொலைநோக்கு பார்வை போன்றவை குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார்.
1: The past 25 years of my career has been spent in proximity to his journey. I've had rare and humble privilege of watching, working with him at very close quarters. I was with him during a major part of his tenure as Chief Minister of Gujarat, later had the opportunity to interact and observe his journey as Prime Minister of India. I've seen him in the meetings, during difficult situations, while reviewing government projects, while speaking to officers, and most importantly, while thinking about how a particular decision would affect an ordinary citizen. His journey from the modest lanes of Vadnagar town to the helm of the world's largest democracy has not, in my view, altered the essence of hard-working man I came to know in Gujarat. Very hard worker. He's a workaholic. I don't know many of you whether you know it or not, he hardly sleeps for 3.5 hours to 4 hours in a day, which he has practiced 50 years before. For the last 50 years he has been practicing this. He sleeps only 3.5 to 4 hours a day. He can sleep at any time, at any place, these 4 hours. The remaining 20 hours of his day is spent for the governance, for the country, and for people of this nation. That is his essential of this thing. One thing stands out clear to me. He has never stopped believing that India can do great things. That's a great thought. That belief has been the driving force behind much of his work. If there is one sentence that captures the leadership style of Mr. Narendra Modi, it would be, why can India not do it? What will it take to make it possible? That was his mantra. I heard this spirit many times in meetings. When proposals were placed before him, officers would naturally point out difficulties. They would question about the money, the manpower, the technology, rules and time. Sometimes you would feel that this particular idea was too ambitious. His idea was too ambitious. But his response would often be, look at the issue differently. Instead of asking, why is this difficult? He would ask, what is required to make it happen? This is a very important difference. A leader who begins with limitations usually produce limited results. A leader who begins with a larger goal and then finds a way to reach can create a change. I've seen this happen many times. Ideas that initially looked very difficult later become successful programs. Project that seemed ambitious becomes model for other states and later for the entire country. That is why I believe to understand the Prime Minister's leadership today, one must go back to his years in Gujarat.
0: மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் குணசேகரன், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்திய ராணுவம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதுடன் பிரம்மாண்ட வளர்ச்சியையும் பெற்றுள்ளது. ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்கள் இந்தியாவின் சுயசார்பு தன்மையை அதிகரித்துள்ளன. இதுகுறித்து மேலும் விரிவான தகவல்களை நமக்கு வழங்குகிறார் ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படை வீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகன்.
2: அந்த காலத்தில் நீங்க பண்ணும்போது உள்ளதெல்லாம் வந்து ஒன்லி மேனுவல் தான். எல்லாம் டேங்க் ஆப்ரேட் பண்றது, எது பண்ணாலும் மேனுவலா நம்ம ஆப்ரேட் பண்ணதான். இப்ப அது மாதிரி கிடையாது. இப்ப இருக்கிறதுல எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக், இது எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சு பண்ணிட்டாங்க. 2014 முதல் பல முக்கிய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. 2014 மோடி டேக் ஓவர் பண்ணதுலேருந்து எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள், நவீனமயமாக்குதல் எல்லாமே நடந்திருக்கு. ரஃபேல் போர் விமானம் ஒன்று வந்திருக்கு. அது ரொம்ப எஃபெக்டிவான ஃபைட்டர், அது வந்து நல்ல நல்ல ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்குது. அதில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, அது வந்து அது ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு சில கண்ட்ரிகளில் மட்டும்தான் அந்த இது இருக்குது. அது எல்லை பகுதியில் கண்காணிப்பு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக், இது வந்து ரொம்ப பண்ணியிருக்கோம். அக்கக் கன்னுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஏரில் இருக்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் பண்ணுற கன்னு, இதெல்லாம் வந்து ரொம்ப தொழில் வாய்ப்பு, இதில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரோன்கள் மூலமாக பண்ணுறது, ட்ரோன் பண்ணுறதுங்களா, அது ஆளில்லா விமானங்கள், அது மூலமாக பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்ம இங்கே உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணி கன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினலாக சோல்ஜர் மாதிரியே இருப்பாங்க, பட் அவங்கெல்லாம் வந்து ஏஐ மூலமாக வந்தவங்க தான். அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். உள்நாட்டு பாதுகாப்புக்கு உற்பத்தி திறனை நம்மளே இருக்கின்ற

0: பண்ணியிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து அந்த காலத்தில் நம்ம வந்து வாங்கினது எல்லாம் போக இப்போ நம்மளே வந்து எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செய்கிற மாதிரி அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் சீர்திருத்தங்கள் ரொம்ப பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இவன் சோல்ஜர்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து 2014 முன்னால் இருந்ததை விட அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு எல்லா இதுமே பண்ணியிருக்காங்க. ஈவன் யூனிஃபார்ம்லேருந்து ஒரு லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு ரொம்ப இதை வந்து அவர் முன்னேற்றமாக கொண்டு வந்திருக்காரு. இப்போ மேக் இன் இந்தியா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள், டிஃபென்ஸ் காரிடர்ஸ். இப்போ உள்நாட்டு பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வரவங்கள பண்ணுறது படுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இறக்குமதிப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போ மேக் இன் இந்தியா திட்டம், செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்மளுடைய சுய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டிலேயே உள்கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ணி அதுலேயே நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு அதையே பண்ணிட்டு இருக்கோம். முன்னால் எல்லாமே வந்து வெளிநாட்டிலே வாங்கிட்டு இருந்ததை இப்போ வந்து எல்லாமே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்பில் வந்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த இதாக பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இறக்குமதி பண்ணுறது எல்லாமே சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணி இப்போ வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபாரின் அமெரிக்காவுக்கே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏர்கிராஃப்டோட ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி புது புது கம்பெனிங்க உருவாகிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டம். இது நிறைய கம்பெனிங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது மாதிரி கம்பெனியை வந்திருக்குது. ஏன்னா இந்தியாவில் தொழில்நுட்பம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. அதை வந்து சரியாக யூஸ் பண்ணதுனால வல்லுநர்கள்லாம் ஃபாரின் போக ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளே இங்கே பண்ணுறதுனால எல்லா வல்லுநரும் இங்கே தான் இருக்கிறாங்க. வெளிநாடும் நம்மகிட்டேருந்து ஆர்டர் போட்டு நம்மகிட்ட வாங்கிட்டுருக்காங்க. ஏற்றுமதி நல்லா வளர்ந்துருக்குது. இதில் ஆராய்ச்சி இது நம்ம வந்து இந்த ஒரு இதை நம்ம கட்டமைப்பை உருவாக்கி நம்ம ஏர்கிராஃப்ட் இங்கே பண்ணுறது இதெல்லாம் நம்மளே இங்கே பண்ணும்போது அதற்குரிய ஆராய்ச்சி பண்ணுறது இந்த ரீசர்ச் இதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நல்லா டெவலப் ஆகி அது நல்ல வேலை வாய்ப்பு நல்லா உருவாகிருக்கு. அதனால் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் வந்து நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு திட்டம், நல்லாவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதில் எல்லை பாதுகாப்பு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லே லடாக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரோடு வசதியெல்லாம் அவ்வளோ கிடையாது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இராணுவ தளவாடங்கள் போகணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. முதல்ல அந்த சாலை இதெல்லாம் வந்து சரி பண்ணாங்க. அது இப்போ வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி பாலங்கள் கட்டியிருக்காங்க, மலை டு மலை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பாலங்கள். ரெண்டாவது சுரங்கங்கள் அடியில் போய் போகிற மாதிரி, முன்னால் அதெல்லாம் கிடையாது. இந்த கோவேறு கழுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மேலெல்லாம் உட்காந்துலாம் வந்து இராணுவ தளவாடங்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த எல்லை பாதுகாப்பு நவீனமயமாக்கணும்ல, அதில் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இராணுவ முகாம்கள் வந்து ரொம்ப இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப இதில் ரொம்ப அங்கங்கே எல்லையில் எல்லா இடத்துலையும் இராணுவ முகாம்கள் இப்போ இருக்குது. ஆரம்ப காலத்தில் அது மாதிரிலாம் கிடையாது, எங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்கும். அதனால தான் ஊடுருவல் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை. இந்த வசதினா ரோடு வசதி எல்லாம் பண்ணும்போது முகாம்கள்லாம் ஜாஸ்தியெல்லாம் பண்ணியாச்சு. திரும்ப 24 hours கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப அமைப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த ட்ரோன்கள் இதெல்லாம் வந்து இப்போ ஆரம்பத்தில் அது மாதிரி போகணுன்னா நீங்கள் இந்த ஒற்றர்கள்னு வச்சு தான் செய்வாங்க. ஒரு கண்ட்ரிக்குள்ளே போய் இறக்கி விட்ருவாங்க, அவங்க போய் எல்லாத்தையும் பிடிச்சி தேடி தேடி கண்டுபிடிச்சி வரணும், எல்லாம் மேனுவல். இப்போ அந்த சிஸ்டமே போயிடுச்சு. இப்போ ஒற்றர்களே எங்கேயுமே கிடையாது. இப்போ ஸ்வைன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அதெல்லாம் இல்லை. ட்ரோன்கள் அனுப்பிச்சு அவங்கவுங்க எடுத்துடுறாங்க எல்லாத்தையும். ரெண்டாவது, ஆள் இல்லாமலே எல்லா வேலையும் வந்து ரூமுலேயே உட்காந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக இந்தியாவுடைய படைபலம் அதாவது கிட்டத்தட்ட 180% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோல்ஜர்ஸ் இறந்து போகிறது கம்மி, அது ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் பலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ட்ரோனில் வந்து அடித்தாங்கன்னா அந்த ட்ரோன் தான் போகும், அவ்வளோதான். அதோட பணம் தான் லாஸு, ஆனால் ஒரு உயிர் இல்லை. ஆனால் இதில் இந்த இதில் வந்து உயிர் பலி வந்து ரொம்ப கம்மி. இதில் இந்த செயற்கை நுண்ணுறியை வச்சு தான் இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா ஊடுருவல எல்லாமே தடுத்த எல்லாமே அதை வச்சு தான். அதனால் இது வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு இதை பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய வல்லுநர்கள் வந்து நல்லா அதை செஞ்சுருக்காங்க. அதில் இரண்டாவது கருத்தே கிடையாது. அதில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் வந்து நம்ம வலுப்படுத்தியிருக்கோம். கடல் மற்றும் சைபர் பாதுகாப்பு திறன்களை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை நோக்கி நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். நமக்கு தேவையானது நாமே செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம நல்லா உயர்ந்து வந்திருக்கோம். அது எல்லாமே அவருடைய சாதனைகள் தான். நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் வந்து தலைமை இது நம்ம செஞ்சால் தானே நம்ம செய்ய முடியும். அவங்களுடைய கைடன்ஸ் இருந்தால் தானே நம்ம செய்ய முடியும். நமக்கு என்ன திறமை இருந்தாலும் அதை ஊக்குவிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. அந்த லெவலில் தான் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. அதனால் அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின்

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
1: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சு.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகால் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவு துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25 மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150 மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000 அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச

0: மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த இரண்டு நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். ஐஐடி ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்கள் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் ஆனந்த், திமுக சார்பில் திரு சேது செல்வம், காங்கிரஸ் கட்சியின் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம், நாம் தமிழர் கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6 வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9 நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25 வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21 என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்ற

0: பெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788999.
4: இன்றைய நிகழ்ச்சியில் அழகு சாதனங்களும் சரும ஆரோக்கியங்களும் பியூட்டியை பாதுகாப்பாக அனுபவிப்பது எப்படி என்பது குறித்து விளக்கமளிக்கிறார்
5: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
6: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம். நீங்க கேக்குறது புரியுது டாக்டர். நீங்க அரிப்பு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சரங்கு இதை பத்தி நீங்க சொன்னது போதும். அழகு பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அழகு சாதனங்களும் சரும ஆரோக்கியமும் இதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அழகா இருக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஆனா நாம அழகுக்காக, பியூட்டிக்காக நாம பயன்படுத்தும் எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாரோட தோலுக்கும் பொருத்தமானவையான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். அதனால நாம அதை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். முதல்ல நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா சூட் ஆகலாம், ஆனால் அதே ப்ராடக்ட் இன்னொருத்தவங்களுக்கு இரிட்டேஷனோ இல்லை அலர்ஜியோ காஸ் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம்ஸ், பர்ஃப்யூம்ஸ், ஹேர் டைஸ், நெயில் காஸ்மெட்டிக்ஸ், இதில் இருக்கிற சில பொருட்கள் இன்கிரீடியன்ட் சொல்லுவோம், சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம். காமனாக ஹேர் டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் கலரிங், ஹேர் டை. இதில் இந்த பாராஃபெனிலின், டையமைன், பிபிடி போன்ற இன்கிரீடியன்ட்ஸ் சிலருக்கு வந்து சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுத்தலாம். முக்கியமாக முதல் முறையாக இதை பயன்படுத்தும் பொழுது நாம் வந்து இதை கவனமாக நாம் வச்சிட்ருக்கணும். சில ஹேர் டைஸ் வந்து சொல்லுவாங்க இது கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்டு, இதனால் அலர்ஜி எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மை கிடையாது. நேச்சுரலாக இருப்பது ஆட்டோமேட்டிக்லி சேஃப்ன்றது அர்த்தம் இல்லை. அது மட்டும் இல்லை, காஸ்ட்லியாக இருந்தால் ஒரு ப்ராடக்ட்டு அது அலர்ஜி இருக்கா, இல்லை காசு கம்மியாக இருந்தால் இது அலர்ஜி வரும் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம ஹேர் டை போன்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பேட்ச் டெஸ்டிங்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது சின்ன ஒரு காயின் சைஸுக்கு கொஞ்சம் மறவான இடத்துல ஸ்கின்ல, ஃபார் எக்ஸாம்பிள் காதுக்கு பின்னாடி ஹேர் டை யூஸ் பண்ண போகிறோமோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அலர்ஜி வருதுன்னா அந்த இடத்துல அரிப்பு ஏற்படலாம். ஏற்பட்டதுன்னா அந்த ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் வேறு மாற்று தான் யூஸ் பண்ணணும். அதில் பிரச்சனை வரலன்னா அப்புறமா நாம் ஹேர் டையை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். அதே போல் நிறைய வந்து எலுமிச்சம்பழம், பேக்கிங் சோடா ஃபேஸில் போட்டு பியூட்டி ட்ரீட்மெண்ட் செய்யும் பழக்கம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இதனால் நிறைய பேர் இரிட்டேஷனோட வந்து நம்ம பார்க்குறோம். சில பேர் பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சப்பழத்தை தேய்ச்சிட்டு அது ஸ்கின் வெந்து போய் பிக்மெண்டேஷன், அது ஒரு தழும்பாய் பிக்மெண்டேஷனோட வராங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தோல் மருத்துவர் அணுகுங்க. இப்போ காமனாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீல்ஸ், லேசர்ஸ், மைக்ரோ நீட்லிங், பல விதமான காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதுக்கான சரியான இண்டிகேஷன், ஸ்கின் டைப், டெக்னிக் முக்கியம். எங்கள் அக்கா பண்ணிக்கிட்டாங்க அதனால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்டான டெசிஷன் கிடையாது. ஸோ அந்த டெசிஷன் உங்களுக்கு என்ன கரெக்டாக சூட் ஆகலாம், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கக்கூடியது வந்து ட்ரெயின்டு மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான் முக்கியம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பார்லர்ஸ்லேயே கொடுக்குறாங்க, சட்டப்படியே இது வந்து சரியான இது கிடையாது. இதுக்குன்னு படித்த ஸ்கின் டாக்டர் கொடுத்தா தான் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால நீங்கள் இதை மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எடுத்துறீங்கன்னா குவாக்ஸ் கிட்ட குவாக்கர் கிட்ட பண்ணாதீங்க, நீங்கள் ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போங்க. அடுத்து வந்து ஃபேர்னஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒரு விஷயம். ஸ்கின் கலர் என்பது நம்முடைய டிசீஸ் அல்ல. இயற்கையான ஸ்கின் டோனை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்னோன் கிரீம்ஸ் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. ஆக்சுவலாக எனக்கு

0: பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், டார்க்காக இருக்கிறது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்ட் வந்து அந்த புற ஊதா கதிர் வந்து நம்ம செல்லை போய் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்குது. அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி. நாம ஆனால் வெள்ளையாக இருக்கவங்க தான் நம்மளோட ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் நினைக்கிறோம். அது மிகவும் ஒரு தவறான கருத்து, அது உண்மை கிடையாது. ஸோ முக்கியமாக காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து லேபிள் பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு இருக்கா கரெக்டான்னு பார்த்துட்டு புதிய ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறப்ப ஒரு டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் அழகு சாதனங்களும் சரும ஆரோக்கியங்களும் பியூட்டியை பாதுகாப்பாக அனுபவிப்பது எப்படி என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்களுக்கான புதுதில்லி லோத்தி காலனி பூங்கால ரீசெண்டா தொடங்கப்பட்ட பசுமை முன்னெடுப்போடைய பெயர் என்ன அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. சோ இந்த கேள்வி ஆல்ரெடி நம்ம எஃபில வந்து போஸ்ட் பண்ணியாச்சு, சோ நீங்க அதுலயுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன், புதுதில்லி லோத்தி காலனி பூங்கால ரீசெண்டா தொடங்கப்பட்ட பசுமை முன்னெடுப்போடைய பெயர் என்ன? சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு உங்களோட பெயர் மற்றும் ஏரியாவோடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்டர் நம்ம போட்டுருப்போம். அந்த போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறைக்காம உங்களோட பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க, நிகழ்ச்சியோட எண்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நம்ம பாட்டு கேட்கலாமா? உங்களுக்காக காதல் கொண்டு என் படத்துல இருந்துதான் வருது, கேட்கலாம்.

நேயர்களை, புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரெய்னிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்தவுள்ளது. பளு தூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 வயதிலிருந்து 18 வயது வரை. கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை. கொக்கோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 லிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் இன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரெய்னிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியில் 0413-2961-819. மின்னஞ்சல் முகவரி saicenterpandi@gmail.com. வணக்கம் மக்களே, ஷோல நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு, புதுதில்லி லோத்தி காலனி பூங்கால ரீசெண்டா தொடங்கப்பட்ட பசுமை முன்னெடுப்போடைய பெயர் என்ன? சோ இந்த கேள்விக்கான சரியான பதில நம்மளுடைய நேயர்கள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. சோ இப்பதான் நான் ரேடியோ வச்சு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லன்னா இப்பதான் நான் போஸ்டர் பார்த்தேன் அப்படின்னாலும் உடனே உங்களோட பதில நீங்க டைப் பண்ணி உங்களோட பெயர் மற்றும் ஏரியாவோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல வணக்கம் மக்களே போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்ப நம்ம மன்மதன் படத்துல இருந்து பாட்டு கேட்கலாமா?

0: நேயர்களே, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி தேசிய தொழில் சேவை மையம் விடுத்துள்ள ஓர் அறிவிப்பு, SC ST மாணவர்களுக்கான இலவச மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. தகுதியுள்ள SC ST வேலைவாய்ப்பு தேடுபவர்களிடமிருந்து அறிவிக்கப்படவுள்ள பயிற்சி பாடநெறிகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக தானியங்கி கணக்கியல் மற்றும் பதிப்பக உதவியாளர், கணினி பயன்பாட்டு வணிக கணக்கியல், சைபர் பாதுகாப்பு வலைதள மேம்பாட்டு உதவியாளர், இதற்கான வயது வரம்பு 1/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரைக்கும் இருக்கணும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கூடவே +2 முடிச்சிருக்கணும். பயிற்சிகளில் சேரும் ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும். SC ST விண்ணப்பதாரர்கள் தேசிய தொழில் சேவை மையம், N6 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரியில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை சுய சான்றொப்பமிட்ட தேவையான அனைத்து ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. இணைக்க வேண்டிய ஆவணங்கள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு பரிமாற்ற பதிவு நகல், வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8870073622 மற்றும் 9629342446.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: RTM அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: 7:47 FM ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களை தான் கேட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிட்டோமா, புதுதில்லி லோத்தி காலனி பூங்கால ரீசெண்டா தொடங்கப்பட்ட பசுமை முன்னெடுப்புடைய பெயர் என்ன அப்படின்றதுதான். சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் நேயர்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. சோ இப்பதான் கேட்கிறோம் அப்படின்னா நீங்களும் வந்து பதில சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற FB பேஜ்ல வணக்கம் மக்களை போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களை, கேட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போல. சோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, புதுதில்லி லோத்தி காலனி பூங்கால ரீசெண்டா தொடங்கப்பட்ட பசுமை முன்னெடுப்புடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் இல்லையா. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, பாரத் வன் அப்படின்றதுதான். அண்ட் இந்த முன்னெடுப்புடைய ஒரு முக்கியமான நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா, நகர்ப்புற சூழலியல் மறுசீரமைப்பை ஊக்குவிக்கிறது. அண்ட் தில்லியில வந்து பசுமை பரப்ப அதிகரிக்கிறது தான் வந்து இதனுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அண்ட் இது வந்து புதுதில்லி மாநகராட்சி மன்றத்தோட இணைஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளூர் சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த பூர்வீக தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் பயன்படுத்தி அடர்ந்த பசுமை காடு வந்து உருவாக்க போறதாவும், 1 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த இடத்துல வந்து 10,000 மேற்பட்ட தாவரங்கள் நடுறதுக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நடைபயிற்சி, தியானம், அப்புறம் வந்து யோகா செய்யறதுக்கான வசதிகளும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த கேள்விக்கான சரியான பதிலை யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க எஃபில அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. ராமகிருஷ்ணன், கொழுமம், கொண்டா, நன்கொடிக்கால்பாளையம், ஜான்ஹாஜா, நஜ்முதீன், பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், பூலுவப்பாளையம், ஆனந்த முருகன், திருவாரூர், கொடிக்கால்பாளையம்லேருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா, அரியலூர்லேருந்து வீரதுரை எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், கேடார்லேருந்து அன்பு, காரைக்கால் மேலோடுதுறையிலிருந்து எஸ் சி பூ விஜயராகவன், பெரிய வளையம்லேருந்து கி ரவிச்சந்திரன், திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம், அண்ட் செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணேஷ்மா, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், அண்ட் மதுரை சு சண்முக சுந்தரம், குத்தாலம் தேரடியிலிருந்து தில்லை வில்லாளன், அண்ட் குருமாம்பேட்டிலிருந்து இந்து. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய விஷஸ்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா இப்ப நம்ம பாட்டு கேட்கலாம். எஸ் காதலன் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற அவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் மானிய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை பெற பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பை முடித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டர்கள் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தேர்தலில் மொத்தம் 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பதிவாகும் வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் நிஷின் நகரிலுள்ள கொரோக்கி விளையாட்டு அரங்கில் இந்திய நேரப்படி இன்று காலை 10:30 தொடங்கும் மகளிர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி வங்கதேச அணியை எதிர்கொள்கிறது. வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வடக்கு தெற்கு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு நாட்கள் உழைத்த மனம் இயங்கக்கூடிய ஒரு நாள் ஞாயிறு தாங்க. இளைப்பாறும் இதயங்களுக்கு ஒரு இனிய பரிசு ஞாயிறுன்னு சொல்லலாம். அதிகாலை சூரியன் சிரிக்க அவசரம் இன்னைக்கு எதுவுமே இல்ல. குடும்பம் ஒன்று கூடும் நேரம், குதூகலம் மட்டும் என்னைக்கும் குறைவதே கிடையாது. அம்மா சமைக்கும் அன்பு உணவா இருக்கட்டும், அப்பா சொல்லக்கூடிய இனிய கதைகளா இருக்கட்டும், சிரிப்பில் மலரும் சிறுவர் உலகமா இருக்கட்டும், சிறகடிக்கக்கூடிய ஒரு சந்தோஷ நதிதான் என்று ஞாயிறு. பூங்கா செல்லும் பாதையெல்லாம் பூக்கள் கூட புன்னகைக்கும், வானத்துல கூட நீல நிறத்துல வாழ்த்துக்கள் நம்மள தேடி வரும். சோ அப்படி நாளைய நாளை நம்ம இனிமையா தொடங்கணும் அப்படின்னா நம்பிக்கை தீபம் ஏந்த வேண்டிய முதல் நாள் இன்று ஞாயிறு. சோ இன்றைய ஓய்வு நாள்ல நம்மளோட இதயத்தில் நிறைய நினைவுகள் வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா. ஞாயிறு அப்படின்னாலே ஒரு உற்சாகம்ங்க, உறவுகள் சேரக்கூடிய ஒரு திருவிழா. சோ அப்படிப்பட்ட ஞாயிறு உங்க எல்லாருக்கும் ரொம்ப இனிமையா அமைட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நம்ம புதிய நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜிஸ் புதுச்சேரியில நிறைய பகுதிகளுக்கு சென்று அங்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருந்தது, எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு, அங்க இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது அழகா வந்து அவங்களோட நேரடியா பேச நமக்கு தகவல் தெரிவிப்பாங்க இல்லையா. சோ அந்த வகையில பாண்டிச்சேரி அப்படின்னாலே அந்த கடல் அலைகள் சொல்லக்கூடிய கதை இருக்கே, அப்பப்பப்பா காலை மழையும் காற்றோட கனவுகளும் சேரும் இல்லையா. பிரெஞ்சு வீதினாலே அழகுதாங்க, பழமை பேசும் கட்டடங்களா இருக்கட்டும், நேற்றும் இன்றையும் நினைத்து வைக்கக்கூடிய

0: ஒரு நினைவு சின்ன வீதிகள்னு சொல்லலாம், நம்ம பிரெஞ்சு வீதிகள். அரவிந்தர் ஆசிரமம் எடுத்துக்கோமே, அங்க அமைதினா அமைதி அப்படி ஒரு அமைதிங்க. அகத்தின் தேடெல்லாம் தொடங்கிடும், அருள் நிறைந்த ஒரு அழகான இடம். சோ இப்படி பாண்டிச்சேரியை பத்தி சொல்றதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆர்ஜோடி நேரடியாக பேசி ஒரு சிறிய விளம்பரக்கு பிறகு.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: இப்படி பல பெருமைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நம்ம பாண்டிச்சேரியை பத்தி இன்னைக்கு நம்ம ஆர்ஜ எந்த ஏரியாவில் என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: ஹாய், வணக்கம். அப்பா, எவ்வளவு பெரிய இன்ட்ரோ நம்ம பாண்டிச்சேரிய பத்தி. ஓகே, நானே வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே சண்டை நின்றுட்டேன். இவ்வளவு பெரிய இன்ட்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹாப்பி சண்டே, குட் மார்னிங் மக்களே. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக வந்தாச்சு. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்து நான் லைவ் பண்ண போறேன் அப்படின்னு, இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரப்பாளையத்தை தண்ணியை குடிக்கணுமே, அப்ப அவ்வளவு ருசியான தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ யஸ், அப்படிப்பட்ட ஒரு அழகான பெயர் கொண்ட ஒரு ஊருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இந்த முத்திரப்பாளையத்துல என்னென்ன விஷயம் எல்லாம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேச போறோம். ஹாய், வணக்கம்.
4: ஹாய், வணக்கம்.
3: உங்க பேரு யாழினி? ஓகே, யாழினி என்ன பண்றீங்க?
4: நான் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கேன்.
3: ஓகே, என்ன ஒரே குச்சிக்கு சண்டே வந்து
4: வரவரப்பு
3: முத்திரப்பாளையம் அப்படின்ற உங்க ஊரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம், இங்க என்னென்ன கோவில்கள் இருக்கு?
4: முத்திரப்பாளையம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து நிறைய கோவில்கள் இருக்கு. திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. அப்புறம் முத்திரப்பாளையத்துல ஃபேமஸ் என்னன்னா தண்ணி தான். நீங்க சொன்ன மாதிரி தண்ணி இங்க பக்கத்துலயே குளம் இருக்கு, அது ஏறி அதுக்கு பெரிய பெரிய ஹிஸ்ட் இருக்கு. பட் அதை பத்தின டீட்டெயில் எனக்கு அவ்வளவா தெரியாது, ஏன்னா நான் புதுசிங்க. இங்க தண்ணி உண்மையிலேயே அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு.
3: ஓகே, சரி. சோ இப்ப வந்து நீங்க இங்க வந்துட்டு எவ்வளவு நாள் ஆகுது? முத்திரப்பாளையம்
4: வந்துட்டு ஒரு 1 இயர் தான் ஆகுது.
3: 1 இயர் தான் ஆகுது. ஓகே, சோ இந்த 1 இயர் எப்படி போயிட்டு இருக்கு?
4: ரொம்ப சூப்பரா போகுது.
3: ஓகே, சோ ஓகே, பாண்டிச்சேரியில வேற என்னென்ன இடத்துக்கு நீங்க போய் பாப்பீங்க?
4: பாண்டிச்சேரி ஃபுல்லாவே விசிட்டிங் ஏரியா தான். வர வரை பீச்
3: போயிருக்கோம்.
4: ஓகே, அப்போ பீச் போயிருக்கோம், மணக்குள விநாயகர் சொல்லிட்டு சுத்தில இருக்கிற பல இடங்களுக்கு எல்லாம் சுத்தி போயிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இன்னும் பழகல.
3: முத்திரப்பாளையத்துல வேற என்னென்ன விஷயங்கள்?
4: முத்திரப்பாளையத்துல எனக்கு அவ்வளவா தெரியல, பட் அவங்க சொல்லிருக்காங்க பக்கத்துலயே மேரி உடம்புறையோடைய இருக்கு
3: அப்படின்னு
4: சொல்லி சொல்லிருக்காங்க. நிறையவே இருக்கு, நமக்கு தெரியும் ரொம்ப பிஸி சிட்டி.
3: புதுவை ஷோவா பொறுத்த வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில தான் நாங்க போயிட்டு லைவ் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ஊரை பத்தி நீங்க கேள்விப்பட்ட, இல்ல வந்து இந்த ஊரை பத்தி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே இந்த விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன சொல்றீங்க?
4: எனக்கு அவ்வளவா தெரியல, பட் பீச் ஏரியாவை சொல்லுவேன். அந்த பக்கம் நான் சின்ன வயதுல போடும்போது, அது காலு குட்டிக்க சங்கத்துல போடும்போது அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் ஒரு 5 இடத்துலயே சுத்திட்டே இருந்தோம். அந்த பீச் ஏரியா பிளஸ் அந்த ஒயிட் டவுன் இருக்கு, அந்த இடம், அந்த சட்டசபை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லொகேஷன்ல வந்து திரும்ப திரும்ப போயிட்டு வந்து பாரு மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே போலவே இருந்துச்சு.
3: ஓகே, அந்த வடிவமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நீங்க வந்து 1 இயர் தான் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்களா, மேரேஜ் ஆயிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே, நைஸ். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க இல்லையா, எப்படி இருந்துச்சு?
4: ரொம்ப சூப்பரா.
3: உங்களோட சொந்த ஊர் எது?
4: ஆனா எங்க நேட்டிவ்ல செலிப்ரேஷன் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அது ரொம்ப சூப்பரா இருக்கும்.
3: ஓகே ஓகே,
4: வித்தியாசம்

0: இருக்கு, இதை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ என்ன எல்லாம் செஞ்சீங்க நீங்க விநாயகர் சொல்லுங்க?
1: பிள்ளையாருக்கு என்னங்க தேவை? அவங்களுக்கு தேவை ஒரு கொழுக்கட்டை, சுண்டல் வச்சோம், படம் வச்சு படத்து வச்சு, அவ்வளவுதான்.
0: ஓகே, மற்ற செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்க எப்படி போயிட்டு இருக்கோம்?
1: இவ்வளவு நாள் விநாயகர் பொங்கிக்கு ஆயிடுச்சா, இங்க பக்கத்துல டென்ட் போட்டு பிள்ளையார், பெரிய பிள்ளையார் வச்சு எங்க ஏரியா ஃபுல்லா செலிப்ரேஷன் பண்ணி, நேற்று நைட்டு தான் அவருக்கு ஃபுல்லா வீடு விழா பண்ணி இன்னைக்கு காலையில கொண்டு போயிட்டாங்க.
0: ஓ, இன்னைக்கு? ஓகே, இப்ப கொண்டு போறாங்களா? அப்போ
1: போயிட்டாங்க,
0: கொண்டு போயிட்டாங்க. ஓகே, அப்ப ஊர் எல்லாம் சிறப்பா போச்சு,
1: சிறப்பா போச்சு, மழையில எல்லாமே போச்சு. நேற்று நல்ல மழை, மழையில
0: நடந்துச்சு, என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஓகே, நானும் ஓபனிங்ல அதுதான் சொல்லணும்னு வரல. ஓகே, நைஸ். சோ முத்திரப்பாளையத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க வந்து
1: கண்டிப்பா அடுத்த முறை நம்ம சொல்லி,
0: ஓகே, நீங்க போயிட்டு நம்ம ஷோ கேட்டுட்டே இருங்க. இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் நான் போய் தேடி கண்டுபிடிச்சு உங்க ஊரை பத்தி உங்களுக்கே நான் முத்திரப்பாளையம் அப்படின்ற இந்த ஊரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஓட.

0: IMD forecast heavy rainfall in coastal Andhra, Telangana, Tamil Nadu, Kerala, Karnataka and Andaman Nicobar. And Indian men score resounding 3-1 victory over Spain at Chess Olympiad in Samarkand. Women's team beat Mongolia 3-1. And with that, we end the morning news. Have a great day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு இருக்கீங்க நம்ம புதுவை நிகழ்ச்சியா. சோ இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரிய பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கோம். ஆர்ஜோடு பேசி வணக்கம்.
4: Welcome back to the show, மக்களே. So, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை செகண்ட் ஹாஃப் வரேன். இதுல ரொம்பவே சந்தோஷம் வித் மை ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம முத்திரபாளையம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. பட் பரபரப்பா தான் இருக்குது இந்த ஊரு. ஒரே பில்டிங்ஸ், கட்டிடங்கள், அது மட்டும் இல்லாம ரோடு எல்லாம் பயங்கர பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு நகரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம ஷோவை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஊரை பத்தி இங்க இருக்கிற மக்கள் யாரையாலும் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்கலாம். பட் இந்த டவுன்ஷிப்ல பேசணும் அப்படின்னாலே எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கிறதுனால ஐயோ எங்க ஊரை பத்தி எனக்கு தெரியலங்க, எங்க ஊரை பத்தி எனக்கு தெரியலங்க அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு போறாங்க. நம்ம வந்து அவங்களை புடிச்சு வச்சு பேசுறதுக்குள்ள அவங்களுக்கு தான் இருக்கு. ஓகே வாங்க பேசலாம். இங்க இருக்கவங்கள்ட்ட ஹாய் வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேரு?
5: என் பேரு வள்ளி.
4: ஓகே, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே வெக்கப்பட்டு சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சோ சோ எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க முத்திரபாளையத்துல?
5: 30 வருஷம்.
4: ஓகே, 30 வருஷம் இந்த முத்திரபாளையத்துல இருக்கிறீங்க. சோ எப்படி இருக்கு இந்த ஊரு, உங்களுடைய இந்த வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு?
5: என்ன
4: சொல்றதுன்னு
5: தெரியலையா?
4: ஒரு வார்த்தையிலயே முடிச்சிருவாங்க போல இருக்கு. சரி ஓகேமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில இருந்து முத்திரபாளையம் எவ்வளவு தூரம்?
5: 7-8 கிலோமீட்டர்
4: அதுக்குள்ளதான் இருக்கும். ஓகே, சோ இப்ப இங்க வந்து பிரதானமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு எங்கேயாவது போகணும், ஏதாவது வேலைகள் எல்லாம் பாக்கணும்னா நீங்க வந்து எந்த ஏரியாவுக்கு போவீங்க? இங்க என்னென்ன பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க.
5: இங்க வந்து மேரி உழவர்கரை மேரி இருக்கு, அதுவும் இங்க வந்துட்டு எடுத்துட்டாங்க. போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அதுவும் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்கு அப்படின்னா தண்ணி, முத்திரபாளைய தண்ணி தான் இங்க இது ஃபேமஸ். அதுவும் இப்ப வந்து தண்ணி வந்து மாத்தி
4: மாறிடுச்சு.
5: எல்லாம் நிறைய வீடு பசுலாம் மரம் செடி எல்லாம் நிறைய இதுவா இருக்கும். இப்பதைக்கு வந்து நல்லா
4: உங்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த ஊர் வில்லியனூர் தானா? ஓகே, சோ அப்ப நீங்க சொல்லுங்க, இங்க முத்திரபாளையத்தை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாக்கள் என்னென்ன அப்படின்றது சொல்லுங்க.
5: முத்திரபாளையத்தை சுத்தி இருக்கிற ஏரியா அது என்னது? ஏரிப்பா,
4: முஸ்தேரி,
5: போட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. குழந்தைங்க எல்லாம் அங்க போயிட்டு விளையாடுவாங்க. சுற்றுலா மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க என்ன பார்க் இருக்கு, இப்பதைக்கு நல்லா இருக்கு.
4: விளையாடுறதுக்கு எல்லாம் நிறைய இடங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க போய் பாக்குறதுக்கு ஏதாவது வாங்கணும், காய்கறிகள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் எல்லாமே பக்கத்துலயே
5: இருக்கு. டவுனுக்கு போகணும் பாண்டிச்சி,
4: ஓகே,
5: அங்கேயே முக்கியமாக வாங்கணும். இல்லன்னா நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு,
4: எல்லாமே
5: கிடைக்கும்.
4: ஒரு நிறைவான ஒரு டவுன்ஷிப்பா இருந்தது.
5: கிராமமா ரொம்ப இதுவா இருந்தது.
4: அப்படியா?
5: நல்லா
4: டெவலப் ஆயிடுச்சு. சரி ஓகேமா. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப வந்து புல்லாவே பக்கத்துல நிறைய கட்டிடங்களா இருந்துட்டு இருக்கு இல்லைங்க?

0: தன்னைத்தானே
1: சிறை வைத்துக் கொள்வது போல சிரிக்கிறீங்க நீங்க. என்ன பண்றீங்க?

தொடர்ந்து இணைந்திருந்தால் நம்ம பேசுவோம் முத்திரப்பாளையத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம்.

0: மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரி 8:42:29 ஆகிட்டிருக்குங்க. எஃப்எம் புதுவை 102.8 லிங்க் கேட்டு வச்சிருக்கேன். நம்ம புதுவை நிகழ்ச்சியை ஸோ இன்னைக்கு பேசலாம் நம்ம ஆர்ஜேயோடு. வணக்கம்.
3: எஸ் வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம முத்திரபாளையம் அப்படின்ற ஒரு ஏரியாவில தான் இருந்துட்டு இருக்கோம். ரொம்பவே பரபரப்பான ஒரு ஏரியாவா இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த ஜங்ஷன் முக்கியமான ஒரு ஜங்ஷனா இருந்திருக்கு. ஒரே ரஷ்ஷான ஒரு ஏரியாவும் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த சண்டே அப்படின்றதுனாலவே இப்படி இருக்கு அப்படின்னா மத்த வீக் டேஸ்ல இன்னும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. சோ இந்த ஊரை பத்தி சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு ஐயா இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம். என்னுடைய பெயர் கே குப்புசாமி, ஆசிரியர். எங்களுடைய இந்த ஊர் மேரி உலக சபை என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய உண்மையான பெயர் ஒழுகதை, ஒழுகின்ற கதையை உடைய ஊர் என்ற ஊர். அதாவது அவ்வளவு நீர்வளம் மிக்க ஊராக இருந்திருக்கிறது, நல்ல விவசாயம் நடந்திருக்கிறது. உழவர்களை வெள்ளாடன் நிதியடி பொன்னாலே என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த ஊர்காரர்கள். இந்த ஊரை சுற்றிலும் தோட்டம் வயல்வெளி இப்படி இருந்தது, குடுகுடுப்பாக இருக்கும். இப்பொழுது அந்த தோட்டங்களும் வயல்வெளிகளும் வாழ்ந்து நகரமாக மாறிவிட்டது, ஆனால் வெப்பமும் அதிகரித்திருக்கிறது. இது எங்களுடைய ஊரில்
3: பெருமை.
4: எங்கள் ஊர்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. மதுரைக்கு அடுத்தபடியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் எங்கள் ஊரில் இருந்திருக்கிறது. இங்கே உள்ள ஒரு லிங்கத்தை அகத்தியர் வந்து வழிபட்டு இருக்கிறார், அதனால அகத்தீஸ்வரம் என்று அதற்கு ஒரு பெயரும் உண்டு. எங்களுடைய பக்கத்து ஊர் முத்திரேற்பாளையம். எங்கள் ஊர்லேருந்து செல்லும் போது வலது பக்கம் அந்த நீர் இணைப்பு நிலையத்துக்கு எதிரிலே ஆயிக்குளம் என்று ஒன்று இருக்கிறது.
3: இப்போ கூட அது புதுப்பிக்கப்பட்டாங்க.
4: ஆமா, அங்கே ஆய் என்று ஒரு தாசி இருந்திருக்கிறார். அவர் பெரிய மாளிகையில இருந்திருக்கிறார். கிருஷ்ண தேவராயர் தன்னுடைய பரிவாரங்களோடு அந்த பக்கமாக போகும்போது அழகாக விளக்கேற்றி ஆடம்பரமாக இருந்த அந்த மாளிகை பார்த்து இது ஒரு கோவில் என்று குதிரிலிருந்து இறங்கி வணக்கம் செலுத்தி இருக்கிறார். அப்போதுதான் அந்த ஊருக்காரங்க சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு தாசியனுடைய வீடு அப்படின்னா. உடனே அந்த மன்னர் பண்ணாரு, அந்த வீட்டை இடிச்சிட்டு அதை ஒரு குளமாக மாற்றி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டாராம். அந்த இடம்தான் இப்பொழுது பெரிய குளமாக இருக்கிறது, ஆயி குளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வரலாறு புதுச்சேரியிலே கவர்னர் மாளிகை இருக்காப்புல உள்ள அந்த கட்டடத்திலே கூட அந்த ஆயினுடைய உருவமும் இதை பற்றி குறிக்கும்.

0: கீழே கல்வெட்டிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறந்த முத்திரையர் பாளையம், முத்திரையர் பாளையத்திலிருந்துதான் புதுச்சேரிக்கு அந்த காலத்துல தண்ணீர் போயிருந்தது, குடிநீர். அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அப்படிப்பட்ட சிறந்த ஊர்களுக்கு நடுவிலே வாழ்கிற நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.
1: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப தெளிவான நிறைய பதில்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப வேலைக்காக கிளம்புற இந்த சமயத்துல எங்களுக்காக பேசினதுல ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. தேங்க்யூங்க ஐயா. சோ வணக்கம், மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம இணைந்து பேசலாம். முத்திரப்பாளையத்தை பத்தி இன்னும் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: மக்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம முத்துரை பாளையம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆர்ஜியோட பேசி வணக்கம்.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் மக்களே. சோ இங்க வந்துட்டு ஒரு அம்மா உட்காந்துட்டு பயங்கரமா ஒரு வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு அவங்க வீடு. இந்த சைட்ல போகும்போதே பாத்தோம்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த ஊர்ல ஆல்ரெடி வந்து நைட்டு மழை பெஞ்சிருக்கு அப்படின்றதும், பிளஸ் வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி வரும்போதே ஒரே பாகற்காய் கொடி எல்லா செடிகளும் வச்சிருக்காங்க. அவ்வளவு பிளசண்டான ஒரு வீடா இருந்துட்டு இருக்கு. எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்
2: எனக்கு வந்து வீட்டு குடும்ப பொறுப்பு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவளைங்களை எல்லாரும் செய்வான். செடி எல்லாம் எனக்கு ரொம்ப வைக்கிறது ஆசைப்படுவாங்க. இயற்கையா காய்கறி எல்லாம் இது எனக்கு ரொம்ப
1: செடியில
2: வாங்கறத விட எனக்கு இயற்கையா செஞ்சு எல்லா பொருளையும் நான் சாப்பிடணும்னு
1: ஆசைப்படுவேன்.
2: இவங்க தோட்டம் அந்த இது செடி எல்லாம் வைக்கிறது ஒரு அழகு. அதனால அதுவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூச்செடியும் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் நம்ம வீட்டுல வச்சு பாக்கணும்னுட்டு.
1: இப்போ இந்த சொல்லுங்க,
2: இது பிள்ளைங்களையும் வந்து நம்ம வீட்டுல நம்ம கட்டுப்பாட்டுல சொல்ற மாதிரி கேட்டு வளர்க்கணும். அதுங்க விருப்பப்படுதுன்னா எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. நாம சொல்ற வளர்க்கணும். அவங்க இது கேட்குதுன்னா அது அடம் பிடிக்குங்க, அது மாதிரி செய்யக்கூடாது. அதிகப்படியா பிள்ளைங்களுக்கு செல்லு கொடுக்க கூடாது. வேணும் முக்கியமான விஷயம்னா படிப்பு சம்பந்தப்பட்டதுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா அதெல்லாம் கொடுக்க கூடாது. எவ்வளவு அப்பெல்லாம் பிள்ளைங்க வந்து என்ன செல்லா பார்த்ததுங்க இல்லை, அதான் வீட்டுல உட்காந்து அது எது பல இடம் வந்துட்டு வந்ததுன்னா என்ன ஒரு விஷயம். இப்ப பிள்ளைங்க வந்து வெளியில போய் விளையாட முடியல. அதுக்கு முன்ன பசங்க இல்லைன்னா வீட்டுல வெளியில போய் விளையாடுங்க. பசங்களை இப்ப வந்து நம்பி நம்ம வெளியிலையும் விட முடியல. அதனால அது பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதே மாதிரி அதை அடம்புடிக்கணும். எல்லா விஷயத்திலயும் நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலயும் நாம கொடுக்கறத சாப்பிடணும். வெளியில அது வேணும் இது வேணும் கேக்குங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. நாம வீட்டுல செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம்.
1: ஓகே சூப்பர்.

0: பேசிட்டீங்க இல்லீங்களா. இப்போ எனக்கு உங்க ஊர் நம்ம ஊரை பத்தி நீங்க வந்து சொல்லணும். இப்ப எப்படி குழந்தைங்களை வளர்க்கறதுன்னு சொல்லிட்டீங்க, பெண்கள் எப்படி வந்து வீட்டை நிர்வகிக்கணும், செடி எப்படி வைக்கணும், செல்ல எப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாலும், இப்போ அடுத்ததான் நம்ம வந்து நம்ம புதுவை ஷோ பொறுத்த வரைக்கும் உங்க ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கமா இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
1: 45 வருஷம்.
0: இந்த 45 வருஷத்துல உங்க ஊர்ல என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதுக்கு

0: வந்து தண்ணி விஷயத்தெல்லாம் நல்லா இருக்கும். குவாலிட்டி தண்ணினா அவ்வளவு ஃபேமஸ்.
1: ஆமா, நான் முதல்ல எடுத்தோடனே அதான் சொன்னேன், சோடா
0: குவாலிட்டி தண்ணினா அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கும். ஆனா இப்ப அந்த தண்ணி இல்ல, இப்ப எல்லா தண்ணியும் கலந்து கொடுக்குற நம்ம முத்திரப்பாளைய தண்ணி எல்லாம் சதுகாமலும் போகுது. இப்ப வந்து எல்லாம் நமக்கு இந்த எம்ஜிஆர் நகர் தண்ணின்னு ஒண்ணு கொண்டு வராங்க, அது தண்ணியே குடிக்க முடியல. இப்ப அதை கலந்து
1: இப்ப தண்ணியில வந்து மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க. சோ நீங்க முன்னாடி வரும்போது இங்க வந்து சாலை வசதிலாம் எப்படி இருந்துச்சு?
0: சாலை வசதி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆயுக்குளம்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அது வந்து நான் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயுக்குளத்துல நல்ல தண்ணி இருந்துமே இருக்கும். எங்க ஊர்ல தண்ணி வருது, அது மழை பெஞ்சதுன்னா தண்ணி வர்றப்ப களங்களா வரும், ஆயுக்குளத்துல தண்ணி இருக்குது அந்த அளவுக்கு நாங்க சொல்லுவோம். இப்ப ஆயுக்குளத்துலன்றது தண்ணியே இல்லாத ஆயி போச்சு. நாங்க வந்து இத்தனை வருஷத்துல அதே மாதிரி அதை சுத்தி வீடு கட்டிக்கிறதுனால தண்ணி போய் ஆயுக்குளத்துல விழ
1: மாட்டேன்.
0: அப்ப அதுக்கு வேண்டி ஏற்பாடு எல்லாம் சுத்தி வரி மேடாக்கிட்டா தண்ணி எப்படி ஆயுக்குளத்துல மேட்டு? அது முத்திரப்பாளையத்துல மேல இருந்து வர தண்ணி போற ஆயுக்குளத்துக்குதான் போவோம். இவங்க
1: மழை அப்படிதான் இருந்திருக்கு,
0: மழை டைம்ல யாரும் ஸ்கூலுக்கு கூட போக முடியாது, எல்லாம் மேட்டுப்பாளையத்தால்தான் போவாங்க. ஏன்னு கேட்டா அவ்வளவு தண்ணி வந்து ஆயுக்குளத்துல வரும், அந்த மேட்டுல இருந்து கீழே எல்லா தண்ணியும் வரும். இப்ப அது எதுவுமே கிடையாது,
1: எல்லாமே மாறிட்டு,
0: எல்லாம் மாறி போச்சு. தண்ணி பிரச்சனை இன்னும் உங்களுடைய காலத்துல எப்படி இருக்குமா தண்ணி?
1: எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை மாற்றம் பண்ணிக்கணும்.
0: முத்திரப்பாளையத்து தண்ணி
1: ஓகே. இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப அந்த தண்ணி விஷயத்த பத்தி நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நீங்க வரும்போது இந்த வீடுகள்லாம் இவ்வளவு நெருக்கமா இருந்துச்சா? அது மட்டும் இல்லாம அப்போ நீங்க பேசுறதுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்கும், அப்புறம் வந்து திருவிழாக்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி?
0: நாங்க வர்றப்ப பக்கத்துல எல்லா வீடுங்களா பக்கத்துல பார்த்தா நாங்க யாரும் வெளியில உட்காந்து பேசினு கொண்டு எல்லாம் இருப்பான். அது ஒரு இது
1: இருக்கும்.
0: அவங்க வந்து அப்ப வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து பேசினது அது பொழுது போறதே தெரியாது. பேசுறதுக்கும் வசதி கிடையாது, எல்லாம் எந்த நேரமும் டிவி பார்க்க வேண்டியதா இருக்குது,
1: எந்த
0: வெளியிலையும் போக முடியல அந்த அளவுக்கு. இது
1: செல்போன் வேற அதிகமா வந்துருச்சு,
0: அதை பாத்துக்கன்னா அதை இருக்கிற சூழ்நிலை வந்து போச்சு. ஆனா எப்ப செல்போன் வந்ததா எல்லாருமே அது பேசுறதுக்கு வாய்ப்பு
1: இல்லை. மனிதர்களோட மனிதர்கள் பேசுற இணைப்பு துண்டிக்கப்பட்டு
0: நாங்க எல்லாரும் உட்காந்து பேசினு இருப்போம். கும்பலா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசினு இருப்போம். காலையில வேலை முடிச்சதும் உட்காந்து பேசுவோம், அதோட சாயந்தரம் உட்காந்து பேசினு இருப்போம். இப்ப யாரும் பேசுறதையே வழி இல்ல. பசங்களையும் வெளியே அனுப்புறதுக்கு வழி இல்லாத
1: ஆயிட்டு. உங்க ஊர்ல கொண்டாடின திருவிழாக்கள் பத்தி நிறைவா சொல்லிடுங்க மேம்.
0: எங்க வீர்ல வந்து ஆடி மாசத்துலதான் அம்மன் கோயில்ல திருவிழா, அது நல்லா பேசும். அத ஒரு 7 நாளைக்கு நடக்கும், அது நல்லா இருக்கும்.
1: நிறைய விஷயத்த பத்தி உங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்களையும் கூட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி லட்சுமி அம்மா, நன்றி. எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா முத்திரப்பாளையம் அப்படின்ற இந்த ஊரை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பரபரப்பான ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு, முக்கியமான எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு, நகரமான நகரம், ஆக்சுவலா நகரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இங்க இருக்கக்கூடிய மக்களோட லைஃப் ஸ்டைல் முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற நிறைய விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு இன்னொரு ஊர்ல இன்னொரு டைம் உங்களோட ஷோல நான் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரிசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
4: முகத்தில்
5: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு உயரமான மரம், அந்த மரத்தின் உச்சியில ஒரு பறவை கூடு, ஏதோ ஒரு பறவை கூடு கட்டி இருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி.

0: அந்த கூட்டுல அது முட்டையிட்டு இருந்தது. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த கூட்டுல இருந்த முட்டை அது கண்ணுல போட்டுட்டுது. அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா, விளையாட்டா ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சிருந்தது. குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டைய அந்த கோழி முட்டைகளோட சேர்த்து போட்டுட்டு போயிட்டது. கோழி வந்தது பார்த்தது, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல. தன்னுடைய முட்டைகளோட சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடைகாத்தது. கொஞ்ச நாள்ல குஞ்சுகள்லாம் பொறிச்சுது, எல்லாம் முட்டையை விட்டு வெளியில வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ள வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படியே கொஞ்ச காலம் போச்சு, குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாயிட்டது. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு, அந்த ஒண்ணு மட்டும் ராஜாளி ஆச்சு. ஆனா ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது, தன்னையும் ஒரு கோழின்னே அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம் இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது. அப்போ அண்ணாந்து பாக்குது, வானத்துல உயரத்துல கூட்டமா ராஜாளி பறவைகள் உல்லாசமா வட்டம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. அதே இது பாக்குது, இதுக்கு மனசுக்குள்ள ஏக்கமா போச்சான். அப்போ இதுக்கு ஆண்டவன் பேர்ல கோபம் வந்துதான். ஆண்டவனுக்கு என் பேர்ல ஏன் இந்த ஓர வஞ்சனை, என்னையும் ஒரு ராஜாளியா படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்துல உல்லாசமா பறந்துகிட்டு இருப்பனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுதான். இது வேடிக்கையா இருக்குல்ல. ஒரு வகையில பார்த்தா நாம கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். நம்மால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால வேலை செய்ய முடியுமா, பல மடங்கு வேகமாகவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல, அதுதான் கஷ்டம். நம்முடைய பலம் தெரியாததுனாலதான் நாம எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான். ஏன் கோழியை கண்டா பயம்னா, அவனுக்கு மனசுக்குள்ள தான் ஒரு புழுன்னு நினைப்பு. தன்னை ஒரு புழுவா நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல, அதனால கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் நடுங்கிருவான், எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க, இவனை அழைச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. அங்க உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார். ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியா அவனை மாத்தி சரி இனிமே நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார். வீட்டுக்கு புறப்பட்டான். அப்ப சொன்னார், இதை பாருப்பா, நீ வீட்டுக்கு போகலாம், நேரா வீட்டுக்கு போ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன், தைரியமா புறப்படு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு இவன் புறப்பட்டு போனான். பாதி வழி போயிருப்பான், லேசா நிமிந்து பாக்குறான், எதிரில ஒரு கோழி வந்துகிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சாதாரணமா நடந்து வந்துகிட்டு இருந்தது. அவ்வளவுதான், இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டது. திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர், எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருக்குது, அதான் பயமா இருந்தது வந்துட்டேன்னா. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் சொன்னார், இதை பாருப்பா, நான் தான் சொன்னேனே, நீ ஒரு புழு இல்லை மனுஷன், இனிமே நீ புழு கிடையாது, நீ ஒரு மனுஷன், நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா. இவெல்லாம் எந்த காலத்துல மாறுறது. அதனால வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சக்தியை புரிஞ்சுகிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
7: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நடைபெற்ற 20வது வேலை வாய்ப்பு முகாமில் பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுடெல்லியில் உள்ள யசோபி

இம்பூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமி கண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இம்மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள் மற்றும் 52 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமி கண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் மானிய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை பெற பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பை முடித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டர்கள் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சின்ன காலாப்பட்டு, புதுநகர், மேட்டுத்தெரு, பிள்ளைச்சாவடி, அன்னைநகர், விசி குடியிருப்பு, எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம், பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, ஏபிஜி நகர், டாக்டர்கள் காலனி, இக்பால் நகர் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஓபன் பிரிவில் இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் மங்கோலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் இப்போ 9:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமா கேட்கலாம். எஸ், நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இப்ப உங்களுக்காக அருணாச்சலம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 9:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம ஷோல வந்து நேயர்கள்லாம் அப்படியே பாடல்கள்லாம் பெருகிய லிஸ்ட் அப்படியே அனுப்பிட்டே இருக்காங்க. என் காலையில அதிகாலையில இருந்தே வந்து பாடல்கள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்மளோட ஷோ வந்து 9 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, சோ அதனால உங்களுடைய பாடல்களை நீங்களும் வந்து 9 அனுப்பினாலே வந்து போதுமானதுதான். சரி, ஓகே, நிகழ்ச்சியில இப்ப நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, சிதம்பரம்ல இருந்து கல்கிக்காக தான் வந்து பாடல் வருது, இந்தியன் படத்துல இருந்து. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு நம்பருக்கு.

நேயர்களே, இது உங்கள் கவனத்திற்கு. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு த ஷோ. 9:17 ஆகுது. எஃப்எம் ரெயின்போல இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த பாட்டை நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன லிஸ்ட் வந்து இருக்கு. சோ தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்களுக்காக தான் அடுத்த பாட்டு வருது. ரம்மி படத்துல இருந்து. அண்ட் இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: FM Rainbow புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க இணைய வழி நேயர் விருப்பமான டைம். இப்போ 9:23 ஆகுது. சோ நேயர்கள்லாம் பாடல்களோட லிஸ்ட் அப்படி சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எஜமான் படத்துல வந்து தான் பாட்டு வருது. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா செஞ்சு சிங்கவரம்ல வந்து கலைவாணி கணேஷ்பாக்காக தான் இந்த பாட்டு வருது. சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: நேயர்களை தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:36 நிமிடமாகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில திரும்ப வந்தாச்சு. எஸ், இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, மாதவரம் பால்பண்ணையில இருந்து சரஸ்வதி பத்மநாபன்காக தான் வந்து ஒரு சூப்பரான பாட்டு வருது, தாண்டவம் படத்துல இருந்து. சோ இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா, சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பூப்பறிக்க வருகிறோம் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வருது. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, குப்பநத்தம்ல இருந்து டி ராமு, தாராபுரம்ல இருந்து நாடா தெரு துரைராஜ் அண்ட் காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம்ல இருந்து AKT தெரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர்ல இருந்து ஆர் ஹேமா பிரியா துருவா ரவிக்குமார். சோ இவங்க எல்லாருக்காகவும் அந்த பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேக்கலாம்.

0: நேயர்களே, புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரைனிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்தவுள்ளது. வலு தூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 வயதிலிருந்து 18 வயது வரை, கபடி சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை, கொக்கோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் இன்று நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரைனிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0413-29-61-819, மின்னஞ்சல் முகவரி saisenterpandi@gmail.com.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சண்டி வீரன் படத்துல இருந்து வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் மன்னம்போடியிலிருந்து சீனிவாச பாலாஜி.

9:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இணைய வழியின் நேயர் விருப்பம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சில பேருக்கு தான் நம்மளால பாடல் வந்து கொடுக்க முடிஞ்சது இல்லைன்னு நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் இப்ப வந்து நான் படிக்க போற ஒரு லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே திட்டிகிட்டே இருப்பாங்க என்னுடைய பாட்டு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட் தான் இப்ப நான் படிக்க போறேன். கடலூர் மஞ்சக்குப்பம்ல இருந்து சந்திரமோகன், கடலூர் கூத்தப்பாக்கம்ல இருந்து சோனாட்சி சிவகுமார், கரூர் ரகுபதி தங்கப்போனு மனோஜ்குமார் காவியாஸ்ரீ, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்தில இருந்து சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் அண்ட் சென்னை மூலச்சத்திரம்ல இருந்து சரஸ்வதி, தெற்குறுப்புல இருந்து மணிகண்டன், தேனி மாவட்டம் பொம்மை நாயக்கன்பட்டியில இருந்து செல்வம், பழனி வட்டம் குழுமம் கொண்டான்லிருந்து ராமகிருஷ்ணன், ஜெர்மனி பெர்லின் நகர்லிருந்து நாராயணன் கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய் வெண்பா ஆதிரா இனியா, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் அண்ட் மேட்டுப்பாளையம்லிருந்து இந்து, புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து பாலமுருகன், பார்த்திபன், வாணிதேவி அண்ட் சந்திரசேகர் பத்மினி, ஆனந்த் ரூபன், தீபக், விக்னேஷ், மீதா, அஹமி, ஹன்சிதா, ஜாஷ்வி அண்ட் ஆரவ் அண்ட் கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ், அஸ்ஸாம்லிருந்து ஹிதேந்திர தாஸ் அண்ட் திருப்பூர் வீரபாண்டி தனலட்சுமி ராஜ்குமார், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன், கேரளா இடுக்கி மாவட்டம்லிருந்து குமார், ராம்பாக்கத்திலிருந்து ராமு,

ஜெயந்தி, ஜெயராஜ், ஜெயபிரபா கடலூர்ல இருந்து, என் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியில இருந்து பிரகாஷ், ஷியாமலா மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்னிங்ல இருந்தே வந்து மெசேஜஸ் எல்லாம் வந்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பாடல் கொடுக்க முடியல. சோ இவங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல் அமைதி படைப்படத்துல இருந்து வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் சுற்றுச்சூழல் குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். இம்மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். புதுடெல்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இம்மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள் மற்றும் 52 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமி கண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இம்மாநாடு நடைபெற்றது என்று மத்திய

மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தேர்தலில் மொத்தம் 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பதிவாகும் வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் நிஷின் நகரில் உள்ள குரோக்கி மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று காலை 10:30 தொடங்கும் மகளிர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி வங்கதேச அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, சிரிக்கவும் சிந்திக்கவும் சட்டுன்னு பதில் சொல்லவும் உங்க அறிவுக்கும் வேகத்துக்கும் ஒரு சின்ன சவால்ங்க. தயார் அப்படின்னா இதுதான் கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. நானுங்கள் ஆர்ஜே பவானி. நேரம் சரியா 10:03:28. நேத்து வரைக்கும் ஒரு குட்டி புழுவா இருந்த இந்த நிலத்துல தவழ்ந்த ஒரு உயிர் இன்னைக்கு வானம் தொட்டு பறக்கும் வண்ண சிறகுல ஒரு புது பயணம் தொடங்கும். கூட்டுக்குள்ள இருந்த நாட்களை கனவா மாறிட்டு இன்னைக்கு சிறகுகளை விரிச்சு சுதந்திரமா பாறக்கூடிய ஒரு கவிதை தான் அந்த பறவை. பூவிடம் தேன் கேட்பதில்லை, பூவின் இதழில் மெதுவாய் அமர்ந்து மலரின் மனத்தோடு கலந்து மௌனத்துமாய் இனிமையே பழகும். ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு தாவும் பொழுது அந்த பயணம் வெறும் பயணம் மட்டும் இல்லைங்க, மலர்களின் அன்பை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயற்கை தூதுவன்னு சொல்லலாம். என்னப்பா இது பில்டப்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இன்னைக்கு நம்ம பூவோட பூ விட்டு தாவி தாவி தாவி நம்ம கண்ணுக்கு அழகா தெரியக்கூடிய பட்டாம்பூச்சி சம்பந்தமான கேள்விகள் தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ரெடி அப்படின்னா கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணலாம். 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு

ஸோ இன்னைக்கு நம்ம கேட்ஸ் எட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பட்டாம்பூச்சி பல வண்ணங்களை நம்ம கண்களுக்கு அவ்வளோ அழகாக காட்சி தரும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பட்டாம்பூச்சி சம்மந்தமான ஒரு முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி வாழ்க்கையோட சுழற்சியில் எத்தனை நிலைகள் இருக்குது? பட்டாம்பூச்சி இந்த உலகத்தில் அழகாக சிறக விரித்து பறக்கும் இல்லையா, அப்படி பறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எத்தனை நிலைகள் இருக்குது, வாழ்க்கை நிலைகள் அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சிட்டு உடனே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ப்ரீன் புக்கு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம நேர்வை பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
0: ரொம்ப நல்லமா இருக்கும் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம். எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம் புதுச்சேரியில?
0: ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மூடியா சூப்பரா ரெய்னியா அப்படி அழகா இருக்கு பாக்குறதுக்கே.
1: வேலூர் மாவட்டத்துல சூப்பரா நேற்று மழை பெஞ்சது மேம், எல்லாரும் ஜாலியா சில் சில்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, சோ அதே சில்னஸோட இன்னைக்கான கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா? பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சியில எத்தனை முக்கியமான நிலைகள் இருக்கு அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா கலந்துகிட்டு சரியான பதில சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: நன்றி.
0: எஸ், இன்னைக்கு வண்ணமயமான பட்டாம்பூச்சியை பற்றி நம்ம கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில முதல்ல கேட்ட கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சியின் முக்கியமான வாழ்க்கை சுழற்சியில எத்தனை நிலைகள் இருக்குன்னு கேட்டிருந்தோம் இல்லையா? நாலு நிலைகள் அப்படின்னு சந்திரசேகர் சார் கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க. சோ என்னென்ன நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டை, புழு, கூட்டுப்புழு, பட்டாம்பூச்சி. சோ இப்படிதான் வந்து அழகா அந்த புழுல இருந்து மாறி அழகான ஒரு பட்டாம்பூச்சி அந்த உலகத்துல சிறகடிச்சு பறக்குது. இதே மாதிரிதாங்க நம்ம லைஃப்லயும் நிறைய ரிடில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நாம என்ன பண்ணணும், எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸையும் தாண்டி தாண்டி நம்ம வெளில வரும்போது நாமளும் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பறப்போம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிந்தனையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிந்தனையோட கேள்விகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறது பார்த்தலாம். பட்டாம்பூச்சி வந்து தன்னுடைய உணவை எதன் மூலம் சாப்பிடுது அப்படிங்கறதுதான் கேள்வி. சோ பட்டாம்பூச்சி எதன் மூலம் தன்னுடைய உணவை சாப்பிடுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம ரயில் பண்ணுங்க. எஃப்எம் பிரெயின் போக்கர்.

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 10:38 நிமிடம் ஆகியாச்சு. எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 லிங்க் கேட்டு இருக்கேன். கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில நம்ம கண்ணுக்கு ரொம்ப அழகான ஒரு விருந்து கொடுக்கற ஒரு வண்ணமயமான பட்டாம்பூச்சி பத்தி தான் கேள்விகள் கேட்டுருக்கும். சோ அந்த வகையில நம்ம கேட்ட கேள்வினு பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி தன்னோட உணவை எதன் மூலம் உறிஞ்சது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல வந்திருக்காரு. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பலராமன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: தெரிஞ்சிருச்சு.
0: காலால உணவை உட்கொள்ளுமா? ஆனா காலால வேற ஒன்னு செய்யுது அப்படிங்கறது நல்லாவே தெரியும். பட் எதன் மூலம் உணவை உறிஞ்சுதுன்னு
1: கேட்டிருந்தேன்.
0: சரி, காலால என்ன பண்ணுது அப்படிங்கறதையும் எதன் மூலம் உணவு உறிஞ்சுது அப்படிங்கறதும் அடுத்த நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி நம்ம கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி தன்னுடைய உணவை எதன் மூலம் முறிஞ்சது அப்படின்னு கேட்டிருந்தோம். கால்கள் மூலியமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கால்கள் மூலியமா முக்கியமான ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சி. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர்கிட்ட கேட்கலாம், பதில் சொல்றாரு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க?
2: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார். நிகழ்ச்சியில பங்கேற்ற நிலையத்தின் சார்பாக நன்றிகள் முதல்ல உங்களுக்கு.
2: நன்றி மேடம். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன் சார், சாப்பிட்டேன் சார். நீங்க
2: சாப்பிட்டாச்சா? கேட்டுட்டு
0: கேட்டுட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். பதில் சொல்லாம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா?
2: ஓகே
0: சார். சோ உங்களுக்கான கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி தன்னுடைய உணவை எதன் மூலம் உறிஞ்சுது அப்படின்னு கேட்டிருந்தேன். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகான பதில், சரியான பதிலாகவும் சொல்லிருக்கீங்க. நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.

எஸ் ஸோ நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட இரண்டாவது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சினுடைய உணவை எதன் மூலம் உறிஞ்சுது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதற்கான பதில வந்து நம்மளுடைய கொம்பாக்கத்திலிருந்து சாமசிவம் சார் அவர்கள் அழகாக சொல்லிட்டாரு, எஸ் உறிஞ்சி குழல் மூலியமா அப்படின்னு. ஆமாங்க, நீண்ட குழல் போன்ற ஒரு ப்ரொபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக தான் பூக்கள் இருக்க தேனை அழகாக உறிஞ்சி பட்டாம்பூச்சி குடிக்குது. ஸோ இன்னும் இந்த குட்டி உயிரில் எக்கச்சக்கமான அதிசயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த அதிசயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கு.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கி கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
7: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
8: नमस्कार, जापान के नागोया में चल रहे 20वें एशियाई खेलों की ताजा अपडेट के साथ एक बार फिर हाजिर हूँ मैं कविता।
9: And I am दर्पण।
8: अब तक के भारत के प्रदर्शन की बात करें तो भारतीय परफॉर्मेंस में 2 मेडल कंफर्म हो चुके हैं। पहली अपडेट में हमने आपको बताया था सुचिका तारियाल MMA सेमीफाइनल के मुकाबले में पहुंच गई है, जहां कम से कम उन्होंने अपने लिए एक कांस्य पदक सुनिश्चित कर लिया है और दूसरा पदक ऑफिशियल तौर पर आया है शूटिंग रेंज से।
9: Yes, so that becomes the first official medal that has been confirmed. Of course, Suchika could go on to get into the final, could wield a silver or a bronze. But the first official medal has come from the shooting range, 10-meter air rifle women's team event, where the trio of Elavanil Valarivan, Sonam Maskar and Vidarsa Vinod have confirmed a silver medal, and India are off the mark on the medals tally. Let us also tell you that out of these 3, 2 shooters have even made it to the final of the individual event.

ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ப்ரைம்ல புதுவை 102.8 நீங்க கேட்டுருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. எஸ், நான் உங்க ஆர்ஜி பவன் தங்களோட பேசிட்டு இருக்கேன். நேரம் சரியா 10:36, 13:13 ஆகியாச்சு.

இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நாம என்ன டாபிக்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, எஸ் பட்டாம்பூச்சிகள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம சாங்க்கு முன்னாடி கேட்ட கேள்வினு பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சியின் ரெக்கைகளில் நிறம் உருவாக முக்கிய காரணம் என்ன அப்படிங்கறதாங்க கேள்வி. பட்டாம்பூச்சி பாக்குறதுக்கு பல வண்ணங்கள் அழகா கண்ணை கவர மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அந்த வண்ணங்கள் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க FM Rainbow.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி கேட் செட் கோ கேம் ஷோ. சோ நம்ம நிகழ்ச்சியில எஸ் வண்ணமயமான பட்டாமூச்சி சம்பந்தமான பல கேள்விகள் கேட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்காரு யாரு? வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார். சோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு தான் இருக்கோம்.
0: சோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சியோட இருக்கைகள்ல பல வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த வண்ணங்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம்
1: என்ன?
0: நிறமிகள். ஓகே சார், ரொம்ப அழகாவே சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: நன்றி.
0: எஸ், பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அழகு வண்ணமயமா இருக்கும் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ அந்த வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளோட ரக்கைகள்ல நிறம் உருவாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில இனங்கள்ல நிறமிகள் காரணமாகவும் அந்த வண்ணங்கள் உருவாகுது. சில இனங்கள்ல பாத்தீங்கன்னா, ரக்கைகள்ல மிக நுண்ணிய செதில்கள் இருக்கு, அதுல வந்து ஒளி ஊடுருவி போறதுனாலையும் நிறங்கள் தெரியுது அப்படிங்கறதுதான் சரியான பதில். சோ பாத்தீங்கன்னா, சில ரக்கைகள்ல பாத்தீங்கன்னா மிக நுண்ணிய ஒரு செதில்கள் இருக்குமா, அந்த செதில்கள் மூலமா ஒளிகள் ஊடுருவி செல்றதுனாலையும் நிறங்கள் உருவாகுது, நிறங்கள் தெரியுது அப்படிங்கறது சரியான பதிலா இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம இந்த குட்டி பூச்சியான அந்த அழகான ஒரு பறவைன்னு சொல்றோம் இல்லையா, அழகா குட்டி குட்டியா பறந்து போயிட்டு இருக்கோம், நம்ம கண்களுக்கு அவ்வளவு விருந்தளிக்கும். சோ அந்த பட்டாம்பூச்சியில இன்னும் எக்கச்சக்கமான தகவல் இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியை மறக்காம கேட்டுக்கிட்டே இருங்க.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 10:46 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் புது 102.7 லிங்க் கேட்டு வச்சிருக்கீங்க. கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. எஸ் நான் உங்க ஆர்ஜி பண்ணு கூட பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா என்ன டாபிக்ல கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அழகான வண்ணமயமான பூச்சி. எஸ், அதுதான் நம்ம பட்டாம்பூச்சி. ஸோ பட்டாம்பூச்சி சம்மந்தமான கேள்விகள் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சியின் சுவை உணரிகள் எங்கே இருக்கு அப்படிங்கிறதான். பட்டாம்பூச்சியோட சுவை உணரிகள் எங்கே இருக்கு அப்படிங்கிறதான் கேள்விகள். ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில சொல்ல வந்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசிடலாம்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
1: ஆனந்தி மேம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க மேடம். அந்த நீட்டமா குழல் இருக்குல்ல மேடம் பட்டாம்பூச்சிக்கு?
1: ஆமா,
2: அதுலதான் போய் அது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நீட்டமா குழல் பீக்காது
1: அந்த குழலுக்கான. ஆமா, நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் நம்ம எப்பயோ சொல்லியாச்சு அப்படிங்கறதுதான்.

0: இல்லையா?
1: அது உணவு அப்படி
0: அந்த
1: சாப்பிடும், பட் அந்த சுவை எப்படி உணரது அப்படிங்கறத உணவை வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த குழல் மூலியமா தான் சாப்பிடும். அந்த குழல் பேர் வந்து உறிஞ்சு குழல்னு சொல்லுவாங்க, ப்ரோபோசிஸ். அந்த குழல் மூலியமா உணவை சாப்பிடுது, பட் சுவை எப்படி அது உணருது அப்படிங்கிறது தான் கேள்வி.
0: உணர்றது
1: அது நம்ம பதில் தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி கூட செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பூச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்க எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்த கலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி மேடம்,
1: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கிட்டு நிதின் சார்பாக நன்றிகள்.
0: நன்றி மேடம்.

0: ஹாய்மா கலே, சோ நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வட்டாமி சம்பந்தமான கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? சோ அந்த கேள்விக்கான பதில நான் சரியா சொல்ற பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நேயர் வந்திருக்காரு. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லமா இருக்கும் கலைவாணி மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே எப்படி போயிட்டு
1: இருக்கு?
0: பட்டாம்பூச்சியோட சுவை உணரிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம்
1: மேம். பட்டாம்பூச்சி வந்து அதோட கால்கள் இருக்கு
0: பாத்தீங்களா? குட்டி பட்டாம்பூச்சி க்ளோஸ் அப் வாட்ச் பண்ணிருப்பீங்க போல, கரெக்டா சொல்லிட்டீங்களே.
1: இதுதாங்க
0: நம்மளுடைய பூச்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வித்தியாசமான ஒரு உணர்வுகள்னு சொல்லலாம். சோ ரொம்ப அழகாவே பதில் சொல்லிருக்காங்க நம்மளுடைய கலைவாணி செஞ்சில இருந்து. பட்டாம்பூச்சியின் சுவை உணரிகள் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தோம் இல்லையா? எஸ், அதோடைய கால்கள்ல தான் அதோட சுவை உணரிகள் இருக்கு. அந்த கால்களால தாவரங்களை தொடுது இல்லையா? அப்படி தொடும் பொழுது இங்க உணவு இருக்கு அப்படிங்கிற தகவலை அது தெரிஞ்சுக்குமா? சோ சுவை பாத்தீங்கன்னா நம்ம கால்களால உணர்தான் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, புதுசா கூட நமக்கு இருக்கலாம். சோ இந்த மாதிரி பட்டாம்பூச்சியை பத்தி எக்கச்சக்கமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? எஸ், கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க.

0: ஹாய் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 92.2 கேட்டுச்சிருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை. எஸ் நேரம் சரியா 10:54 ஆகியாச்சு. சிவம தெரிஞ்சிருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அழகான வண்ணமயமான பட்டாம்பூச்சியை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுட்டு இருப்போம். நிறைய கேள்விகளும் உங்களுக்கு கேட்கப்பட்டது. அழகாவும் நிறைய நேர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவா வந்து ஒரு தகவல் உங்களுக்காக பாத்தீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சிக்கு எலும்பு கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேள்விக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உட்புற எலும்பு கூட நமக்கு இருக்காது. ஆனா அந்த பட்டாம்பூச்சியோட வெளிப்புற எலும்பு கூடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு பேரு எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் தான் அதனுடைய உடம்பு வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த குட்டி உயிரியான பட்டாம்பூச்சிக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. அதில் கால் மூலியமாக அதனுடைய உணவு வந்து அது தெரிஞ்சுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த உறிஞ்சிக்குழல் மூலியமாக உணவு வந்து அழகாக உரியுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ படிநிலைகள் இருக்குது, அது அழகான பட்டாம்பூச்சியாக மாறி வர்றதுக்கு 4 படிநிலைகள் கலந்து தான் வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். சின்ன பட்டாம்பூச்சியா இருந்தாலும் எத்தனை விதமான தகவல் நமக்கு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ ரொம்ப அழகா நம்மளும் நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையில ஒரு சூப்பரான இடத்துக்கு போகணும் அப்படின்னா தடைகள் வந்துகிட்டே இருக்கும், அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதையும் அழகா வந்து பயணிக்குது. இருக்கிற வரைக்குமே நாம இந்த உலகத்துல ரொம்ப அழகான நினைவுகளை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற தகவலையும் இந்த அழகான பட்டாம்பூச்சி நமக்கு உணர்த்திருக்கும் கேட்ஸ் இருக்கும் நிகழ்ச்சி மூலியமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி நிறைவாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக இதை வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. சாங்க உள்ளார்ற

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் மானிய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை பெற பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பை முடித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டர்கள் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் அகர்மால்வா மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பத்திரிகையாளர் பாயல் மேத்தாவின் திடீர் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தேசிய விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் செய்திகளை வழங்கிய பாயல், கள நிலவரங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு கடின உழைப்பாளி என்று பிரதமர் தமது சமூக ஊடகப்பதிவில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சின்ன காலாப்பட்டு, புதுநகர், மேட்டுத்தெரு, பிள்ளைச்சாவடி, அன்னை நகர், விசி குடியிருப்பு, எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம், பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, ஏஜிபி நகர், டாக்டர்கள் காலனி, இக்பால் நகர் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் அணிப்பிரிவில் இளவேனில் வாலறிவன், சோனம் மஸ்கர் மற்றும் விதர்ஷா வினோத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: नमस्कार, पोस्ट बॉक्स नंबर 111 में आप सभी का स्वागत है. साथियों, जैसा कि हम सब जानते ही हैं कि हमारा ये कार्यक्रम मन की बात का विस्तार है और इस बार माननीय प्रधानमंत्री जी ने मन की बात में उल्लेख किया एक बेहद रोचक वेबसाइट का. साथ ही जो वेबसाइट के संस्थापक हैं उनसे बात भी की. आपको याद आया, वेबसाइट थी www.bharatrajya.com और इसके संस्थापक श्री कृष्णा शेषाद्रि जी, इनसे प्रधानमंत्री जी ने बात भी की थी. तो आज हम भी कृष्णा शेषाद्रि जी से अपनी एक बातचीत के माध्यम से आपको इस वेबसाइट के बारे में बेहद रोचक जानकारी दे रहे हैं पोस्ट बॉक्स नंबर 111 में. लेकिन आइए सबसे पहले हम आपको सुनवाते हैं मन की बात का वो अंश जिसमें प्रधानमंत्री जी ने कृष्णा शेषाद्रि जी से बात की थी.
3: साथियों, कुछ समय पहले सोशल मीडिया पर किसी ने लिखा था, आषाढ़ी एकादशी के पावन अवसर पर मुझे यह बताते हुए अत्यंत प्रसन्नता हो रही है कि इतिहास को रोचक बनाने के अपने प्रयास का शुभारंभ कर रहा हूं. उन्होंने आगे बताया, यह आइडिया बहुत ही सिंपल है. आप इस वेबसाइट पर जाएं और कोई भी एक वर्ष चुन लें. यहां आपको आसानी से पता चलेगा कि उस समय भारत के किस हिस्से पर किसका शासन था. मुझे भी यह काफी दिलचस्प लगा. मैंने सोचा कि इसके बारे में और अधिक जानकारी ली जाए. मुझे पता चला कि यह काम मुंबई में रहने वाले श्रीमान कृष्णा शेषाद्रि जी ने किया है. मजे की बात यह है कि कृष्णा जी ने

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோட்டி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவின் பிறந்த நாளையொட்டி இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாம் மாறினால் உலகம் மாறும் என்ற மந்திரத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்களை சமூக சீர்திருத்த பணிகளில் ஈடுபட ஸ்ரீராம் சர்மா ஊக்குவித்தார் என்றும் அவரது வாழ்வு நமக்கு என்றென்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் திரு அமித்ஷா புகழாரம் சுட்டியுள்ளார். பத்திரிகையாளர் பாயல் மேத்தாவின் மறைவிற்கு மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரங்கல் தெரிவித்துள்ளார். செய்திகளை வெளியிடுவதில் பாயல் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு முன்மாதிரியானது என்று அமைச்சர் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பெறப்பட்ட 50 புகார்களில் 16 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. எஞ்சியுள்ள புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வடக்கு தெற்கு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் அணிப்பிரிவில் இளவேனில் வாலறிவன், சோனம் மஸ்கர் மற்றும் விதர்ஷா வினோத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஒவ்வொரு வீக்கெண்டும் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில உங்களுக்கான ஒரு சூப்பரான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டாபிக்கோட ஆர்ஜிஸ் வருவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாக்கும்பொழுது, ஆண்கள் எப்போவுமே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ நிறைய குடும்ப பாரங்கள் வந்து சுமந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நேரங்களில் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க, ரொம்ப அமைதியாகவே கடந்து போயிடுவாங்க, நிறைய நேரத்தில் பேச மாட்டாங்க. பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேசியிருக்கணும், நீங்கள் ஏன் பேசலை, நீங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா. ஸோ அதனாலே வந்து குடும்பத்தில் நிறைய வந்து இந்த மனக்கசுவுகள்லாம் ஏற்படும். ஆண்களுடைய மௌனம் என்ன, அப்படி மௌனம், இந்த மௌனம் பலமா பலவீனமா, அதான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஆண்களின் மௌனம் பலமா பலவீனமா, அதுதான் பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில என் அன்பு தொடர்களை உங்களுக்கான தலைப்பு. ஸோ நீங்க ரெடி அப்படின்னா கால் பண்ணுங்க. நம்முடைய எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2271770 அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அடுத்த செகண்டே வந்தாச்சு, நம்ம தொடர் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
2: ரொம்ப நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: தேவையானதுக்குதான் பேசுவாங்க. அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில இடங்கள்ல அவங்க கேள்வி கேட்டும் பதில் இல்ல அப்படின்னா நிச்சயமாக அவங்க புரிஞ்சுக்கணும், அதற்கு பிறகு ஏதோ ஒரு வலி ஒரு வேதனை அப்படிங்கறது இருக்கு. பல இடங்கள்ல ஆண்கள் அவர்களுடைய அந்த வலி வேதனைய கூட வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, மௌனத்துலதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பெண்கள்னா கோபியாக எடுத்து பேசுவாங்க, அவங்களுக்கு மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய பலவீனமா இருக்கலாம். ஆனா ஆண்களுக்கு மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல இடங்கள பலமா தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு வீட்டுல கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கேக்குறாங்க, அவங்களுக்கு சொல்லத்துக்கு பதில் அப்படிங்கிறது இல்ல அல்லது இஷ்டம் இல்லைன்னா அங்க பேசி வாக்குவாதம் ஆவதை விட மௌனமாக இருந்து அவங்க உணர்த்த விட வேண்டிய விஷயத்த உணர்த்திட்டு அவங்க வாட்டுக்கு கடந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பலமா இருக்கு. ரெண்டாவது, அவங்க மௌனமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கறது இருக்கு. அதாவது அவங்களுடைய பொறுப்பை வந்து சிறப்பா செய்வாங்க. எந்தெந்த இடங்கள்ல பேசணுமோ அந்தந்த இடங்களை ஆண்கள் பேசுவாங்க. சப்போஸ் அவங்க அங்க பேசல அப்படின்னா அது வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடாது. அவங்களை வார்த்தைகளால சொல்லி காயப்படுத்துவதை விட மௌனமாக இருக்கிறது தான் பெஸ்ட்னு. அதனாலதான் அவங்க வாண்டடா தெரிஞ்சேதான் டிஃபீட் பண்ணாம அங்க மௌனமா இருக்காங்க மேம். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பலம் இல்லையா?
2: ரொம்ப அழகாவே வந்து பகிர்ந்துகிட்டீங்க. சோ ஆண்களின் மௌனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேக்கும்போது,
1: நிறைய ஆண்கள், ஆமா நிறைய ஆண்களுக்கு வார்த்தைகள் அப்படிங்கறது எடுக்க வராது. பல சமயத்துல சைலண்டா இருப்பாங்க, ஆனா சில பேருக்கு நினைச்சுக்குவாங்க, ஏன்னா இவங்களை நம்ம சைலண்டா இருந்து அவமரியாதைப்படுத்துறாங்களோ அல்லது அவங்களுக்கு பேச தெரியலையோ. 1008 விஷயங்கள் அவங்க மௌனத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு இந்த உலகத்துல நினைப்பாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்கள் ரெண்டு காரணம் தான். ஒண்ணு, அந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, காரணம் அவங்க காயப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற எண்ணம். ரெண்டாவது, சில வலி சில வேதனைகள் எல்லாம் வெளியில சொல்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, அத கேள்வியோ அல்லது அந்த சிச்சுவேஷனையோ கடக்கிறதுக்கு அந்த மௌனம் அப்படிங்கறது வச்சுக்கிறாங்க. அது பலவீனமே கிடையாது மேம், ஆண்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய பலம். பலம்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி சார், ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க.
1: Thank you, ma'am. அருமையான கேள்வி. பை மேம்.
2: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: அடுத்ததாக நம்முடைய பேசுங்க தோழர் நிகழ்ச்சி நம்முடைய தோழர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். திருமறை இன்போ கண்ணன் பேசுறேங்க.
2: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும் சார். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: கேட்டு இருக்கிறேன் மேடம். அதாவது மௌனமா ரொம்ப நேரம் எங்கேயாவது நம்ம எல்லா இடத்துலயும் மௌனமா இருந்தா அதுவே நமக்கு பலவீனமாயிருக்கும்.
2: அதே பழக்கம் ஆயிடுச்சு.
3: இல்ல பலவீனமாயிடும்.
2: பலவீனமாயிடுது. ஓகே.
3: இப்ப குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்மளுடைய கருத்தை வந்து எடுத்து சொல்லணுமே தவிர, நம்ம கிட்ட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணுமே தவிர, அவங்க சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி குடும்பத்துல பிரச்சனை வரும்ட்டு நான் மௌனமா இருந்தேன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனை இன்னும் பிரச்சனை தான் ஆகுமே தவிர பிரச்சனை தீர்வா வருங்க. அதே நேரத்துல இப்ப பெரியவங்க நம்ம கூட போறவங்க பெரியவங்க அப்பா அம்மா ஏதாவது பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மௌனமா இருக்கலாம். ஏன்னா அவங்க ஏத்து பேசக்கூடாது. ஏத்து பேசலாம் பாரு, இவன் வந்து நம்மளே ஏத்து பேசலான்னு அவங்க தெரியும். என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லலாம தவிர அந்த இடத்துல அவங்க முன்னாடி மௌனமா தான் இருக்காங்க.
2: சூப்பர் சூப்பர் சார். சோ ரொம்ப அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்க கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
3: நன்றிங்க மேடம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஆண்களின் மௌனம் வந்து பலம் சொல்லிருக்காங்க. சில பேர் இல்ல இல்ல அங்க கருத்து சொல்லணும், அது பலவீனம் தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய தோழர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
2: மனோகரன் சார் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
6: அதாவது ஆண்கள் வந்து மௌனமா இருக்கணும். ஆனா வந்து எப்ப இருக்கணும்னாக்க நம்ம நம்மளால பேச முடியாத இடத்துலதான் நம்ம பேசாம இருக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேசாம இருந்தோம்னாக்க நம்ம பலவீனமா போயிடும். என்ன சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம பேசி ஆகணும்.
2: இங்க பேசணும், பேசிடணும்.
6: ஆமா, அங்க பேசிடணும். அப்பதான் நம்மளுக்கு பலம் கிடைக்கும். அதே மாதிரி பலனும் கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பலகீனமானவங்க, இவங்க மௌனமே இவங்களுக்கு சம்மதம், நம்ம செய்யறதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் போல இருக்கு, அதனாலதான் நம்மள வந்து இது பண்ணிட்டாங்க, அப்படியே பேசாம இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு, ஹலோ
2: சொல்லுங்க சார், பேசுங்க பேசுங்க.
6: அது அது வந்து நம்ம வந்து அப்படி எல்லாம் இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தோம்னா அவங்க வந்து தப்பா நம்ம நினைச்சுக்கிட்டு சரி அவங்களுக்கு எல்லாத்துலயும் விருப்பம் போல இருக்கு அப்படின்ட்டு அதை மௌனமாக்க சம்மதமா எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து நடக்க வேண்டியது நடக்காது. நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லலைனாக்க நம்ம எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காது, நடக்க வேண்டியதும் நடக்காது. அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம காரியம் வந்து நல்லா வெற்றி பெறும். அதே மாதிரி எந்த எல்லா இடத்துலயுமே நம்ம எல்லா இடத்துலயுமே, ஆனா வந்து தப்பான ஒரு இடத்துல வந்து நம்ம பேசக்கூடாது. மௌனமா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அதிகாரிங்கிட்டயோ இல்ல ஒரு பெரிய அதிகாரிங்க வருவாங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த இடத்துல சாதகமா சாதகமா பேசி மௌனம் அப்படியே மென்மையா பேசி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பலத்தை நம்ம நிர்ணயிக்கணும். அந்த மாதிரி நிர்ணயிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு எப்பயுமே பலம் தான், எல்லாமே நல்லா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்கிறது எடுக்கிறது.
2: சூப்பர் சார். ரொம்ப அழகா வந்து மனோகரன் சார் பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி. நன்றி.

0: மௌனம் குறித்து ஒவ்வொரு தன்னுடைய தோழர்களும் ஒவ்வொரு விதமான நம்மளுடைய கருத்துக்களை அழகா பகிர்ந்துட்டு வராங்க. சோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம தோழர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வரையூர்ல

0: கங்காதரன் பேசுறேன்.
1: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கு சார். ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: சொல்லுங்க
1: சார், உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கோங்க. மௌனம் பலமா பலவீனமா?
0: அது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, குடும்பத்துல மௌனம் கண்டிப்பா அது நல்ல விஷயம் தான், அது பலம் தான். ஏன்னா கணவன் மனைக்குள்ள சில கருத்து வேறுபாடு எல்லாம் வரும், அவங்க பேசும்போது திருப்பி நம்ம பேசணும்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் வரும், வெவ்வேறு மாதிரியெல்லாம் போயிடும், பழைய கதையெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் வரும். அவங்க செயல கட்டுவாங்க, நம்ம வந்து வாயால பேசிட்டு கஷ்டப்படும், தண்ணி கூட தப்புனு கீழே பாய் தண்ணி சிந்தும். அந்த அளவுக்கு நம்ம ஏன் அங்க போவேன்? வெளியில பாத்தீங்கன்னா ரோட்லயே போறோம், வண்டி ஓட்டங்க லெப்ட் சைடுக்கு கை காட்டு ரைட் சைடு திரும்ப இண்டிகேட்டர் போட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பேசாம நம்ம பண்ணு அடுத்தவங்க பாதிக்குவாங்க, அந்த பேசி ஏன் இப்படி பண்றீங்க? ஒண்ணு இண்டிகேட்டர் போட்டு பாக்க திரும்பணும், இல்லையா இண்டிகேட்டர் போடாம போயிடணும், டக்குன்னு திரும்பினா கூட திரும்பி பாத்துட்டு திரும்பணும். அந்த இடத்துல நம்ம பேசினா நம்ம இல்ல, எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்.
1: நியாயமான விஷயங்களா இருக்கும் போது பேசுறது தப்பு கிடையாது,
0: பேசணும். ஆனா நமக்கு நடக்கட்டா இன்னொருத்தவங்க அமர்ச்சிஞ்சா கூட ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி நம்ம அந்த பேசி ஆகணும்.
1: கண்டிப்பா
0: அப்பதான் அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நடக்கும் என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க நிகழ்ச்சியில பங்கெடுக்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
0: நன்றி மேம் உங்களுக்கும்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயினோ புதுவை 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் வீ கேன் ஸ்பெஷல் பேசுங்க தோழா நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பேசுங்க தோழா நிகழ்ச்சியில டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, ஆண்களின் மௌனம் பலமா பலவீனமா அப்படின்னு கேட்டிருந்தோம். எஸ் நிறைய நம்மளுடைய தோழர்கள் வந்து கால் பண்ணி இல்லைங்க இது பலம்தான், இல்லை பேச வேண்டிய இடத்துல பேசணும், அப்படி பேசாம அது பலவீனமா மாறிடும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். கலரோடு வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவிலிருந்து ஆசை தம்பி. உங்களுக்கும் என் போன்ற நேயர்களுக்கும் முதற்கல் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. சொல்லுங்க சார், இன்னைக்கு டாபிக.
1: அதாவது இந்த டாபிக் வந்து அருமையான டாபிக். எப்படின்னா மௌனம், மௌனம் என்பது பலமா பலவீனமா, மௌனம் நம்ம எந்த இடத்துல பலமாக்குது எந்த இடத்துல பலவீனமாக்குது அப்படிங்கிறது. அதாவது ஆண்கள் வந்து எதையுமே எடுத்து சொல்லுவதிலும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதிலும் தெளிவாக செய்வும் போது செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அது வெளியில் ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும், மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வரை நம்ம பேசுவோம், முடியும் வரை அவர்கள் தெளிவுபடுத்தும் வரை நம்ம பேசுவோம், தெளிவுபடுத்துவோம். அப்ப அவங்களும் தெளிவாயிடுவாங்க. அப்ப பேச்சு என்பது முக்கியமா தேவை. அவங்க என்ன பேசுறாங்கன்ற நம்ம உள்கருத்து வாங்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு மௌனம் தேவை. அந்த மௌனம் அந்த இடத்தில் வெற்றி பெறுகிறது. மேற்கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஏதோ புரியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் ஏதோ எடுத்து சொல்கிறோம், அப்பையும் அவர்களுக்கு புரியவில்லை என்றால் சிறிது நேரம் மௌனம் காத்து விட்டு அவருக்கு கொஞ்சம் தெளிவடைந்தவுடன் அவர்கள் கூட்டி நின்று சொல்லி பாருங்க, உடனே ஏற்றுவாங்க. அந்த இடத்துலயும் மௌனம் வெற்றி பெறுகிறது. மௌனம் என்பது வெளியில நம்ம எங்க போனாலும் நாம ஒரு சபையில் பேசுறோம், அந்த சபையில வந்து நம்ம கருத்துக்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லை, அதற்கு எதிர்ப்பாக மற்றவர்கள் அவங்களுக்கு பேசுறதுக்கு நம்ம சம்மதித்து கொடுக்கணும். அவங்க பேசுறதுக்கு அப்புறம் ஆமா அவங்க பேசணும். அதுக்காக நம்ம பேச தகுதி அற்றவர்களோ நமக்கு பேச்சு திறமை இல்லையோ அதை நம்ம எடுத்து சொல்வதற்கு அந்த நேரத்தில் வலிமை இல்லையோன்னு எல்லாமே இருக்கிறது. ஆனா நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும், அது வந்து மௌனம் காத்தோம் என்றால் அவர்களை பேச விட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அந்த கருத்தை உள்வாங்கி நம்ம வந்து பேசும்போது
0: பண்ண முடியும் இல்லையா.
1: ஆமா ஆமா, அப்ப இந்த அந்த இடத்துக்கு

0: மௌனம், மௌனம் எந்த இடத்திலையுமே சோற்று போகாது. மௌனம் என்பது மிகவும் வல்லமைப்படுத்தப்பட்ட உள்ளது. மௌனம் என்பது சம்மதத்துக்கு அறிவு. அந்த இடத்துல அவங்க உணரணும், இவரே ஏதோ மௌனமா இருக்கிறாருனா அவர் ஏதோ சம்மதம் பண்றாரா இல்ல சாமர்த்தியமா அதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறாரா. மற்றவங்களை யோசிக்க வைப்பது அது. மௌனம் என்பது மற்றவரை யோசிக்க வைப்பது, அவர்களுடைய அறிவு கண்களை திறப்பது. ஆக மண் மௌனம் எந்த இடத்துலயும் சொற்காது, மௌனமாக இருந்து பாருங்க. ஒரு பிரச்சனை வருது, கொஞ்சம் மௌனமா இருந்துட்டு சோம இருந்துட்டு அப்புறமா நீங்க பேசவே பேசிட்டே இருந்தோம்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், தீர்வே கிடையாது. அந்த இடத்துல மௌனம் என்பது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி இருவருக்குமே அந்த மௌனம் என்பது அந்த இடத்துல ஒரு நமக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. மௌனம் என்பது தீர்வை கொடுக்கக்கூடியதால் மௌனம் என்பது சாத்தியமே, அது வந்து வெற்றியே என்பது.
1: ரொம்ப அழகா ரொம்ப விளக்கமா வந்து நிறைய எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேங்க. சூப்பர் சார், நன்றி நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய வந்து நம்மளுடைய அன்பு தோழர்கள் அழகாக அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. எஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷல் பேசுங்க தோழர் நிகழ்ச்சியில் உங்களுக்கான டாபிக் என்ன பார்த்தோன்னா, ஆண்களின் மௌனம் பலமா பலவீனமா, எந்த இடத்துல பலமாகுது எந்த இடத்துல பலவீனமாகுது அப்படிங்கறத ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டு வராங்க. பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. சோ நம்ம நிகழ்ச்சியில தொடர் வெயிட் பண்ணிட்டு இருக்க தொடரோட பேசலாம். வணக்கம் தொடரே.
5: வணக்கம.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: என் பேரு கிருஷ்ணப்ரியா.
1: ஓகே கிருஷ்ணப்ரியா, இது வந்து ஆண்களுக்கான நிகழ்ச்சி. சோ உங்களுக்காக நிகழ்ச்சி அடுத்ததா காத்துக்கிட்டே இருக்க ஒரு மணிக்கு உங்களுடைய ஹாய் ஸ்நேகிதில மகளிர் உங்கள் சாய்ஸ் உங்களுக்காக ஸ்பெஷலா காத்துக்கிட்டு இருக்கு. சோ அந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா?
5: தேங்க்யூ.

0: பாத்தீங்களா? சோ நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 நேயர்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப வந்தக்கூடிய நம்மளோட பெண் தொழில்தான் எஸ் நம்ம நிகழ்ச்சி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சியில வந்து பெண்களே உங்களுக்கான சான்ஸும் காத்துட்டு இருக்கு. சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம எஃப்எம் ரெயின்போ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்ததா சரியா 1-2 உங்களுக்கான ப்ரோக்ராம் காத்துக்கிட்டே இருக்கு. ஹாய் ஸ்னேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வீக்கெண்ட் ஸ்பெஷலா அந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுக்கலாம். இப்ப நம்ம அன்பு தொடர்பு பண்ணிட்டு இருக்காரு பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க நடக்கிறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: இன்னைக்கான ப்ரோக்ராம் கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? பேசிட்டு இருக்கேன்.
0: பேசிடலாமா?
1: தாராளமா பேசலாம்.
0: ஓகே. ஆண்களின் மௌனம் பலமா பலவீனமா?
1: ஆண்களின் மௌனம் வந்து ரட்டிப்பு பலம்.
0: ரட்டிப்பு பலம். எப்பப்ப பலம்?
1: ஆண்களின்
0: பலம் வந்து என்ன, அது பேசலாம்.
1: ஆண்களின் பலம் என்பது மௌனம் என்பது பதுங்கிய புலி. அது நாளைக்கு என்ன செய்யும் தெரியாது, ஆனா அது பதுங்கி இருக்கும். நீங்க பாருங்க, அவையார் கூட சொல்லுங்க, அடக்கமுடையார் அறிவலர் என்றெண்ணி
0: கடக்க கருதவும் வேண்டா.
1: நடத்தையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வாடி இருக்குமா கொக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பார்த்து கூட அவங்க மௌனமா இருக்கலாம்.
0: அப்ப சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கூட நீங்க ஆண்கள் வந்து மௌனமா இருப்பீங்க.
1: ஆமா. இந்த நேரத்துக்கு நாம பேசலாம், வேலைக்கு ஆகாது.
0: வரும்போது நான் பேசுறேன் பாரு அப்படின்னு.
1: அப்படின்ற மாதிரி அது ஒரு அது ஒரு சூழ்ச்சி மாதிரி.
0: சூப்பர் சூப்பர் சார்.

0: ஆண்களின் மௌனத்துல 1000 அர்த்தம் இருக்கும். அது வந்து பலம்.
1: சூப்பர்.
0: அது வந்து பதுங்கிய புலி.
1: பதுங்கிய புலி. ஆண்களின் மௌனம் ஒரு பதுங்கிய புலி, ஒரு பலம். அது ஒரு
0: ஆமா அதான். ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்கும் கொக்கவும் ஆம்பளையோட மௌனமும் ஒண்ணு.
1: ரொம்ப அழகா வந்து அப்படியே இலக்கிய சான்றுகளோட அவையாரெல்லாம் கூப்பிட்டு வந்து சூப்பரா விளக்கிட்டீங்க சார். நன்றி.
0: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.

நம்ம பேசுங்க தொழில் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார்.

0: கடந்த 30 ஆண்டுகளாக விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் காஞ்சுக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் காஞ்சு குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்டிகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்டிகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில் தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கரப்பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை நாகர்கோயிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணெரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று

0: எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50, எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: மிக்காயில் அடிகளிலிருந்து தப்பிப்பதற்காக அவள் தனது 2 வயதான மகனை பற்றி எடுத்து முழங்கால் இட்டிருந்த தன் உடம்புக்கு முன்னால் அவனை ஒரு கேடை மாதிரி நிறுத்திக் கொண்டாள். அந்த குழந்தை பயந்து போயிருந்த அந்த அம்மணமான குழந்தை அலறி கூச்சலிட்டது. அவள் கைக்குள் அடங்காமல் திமிரியது. ப வெளிய என்று கர்ச்சித்தான் மிக்காயில். அவள் துள்ளி எழுந்து சமையல் கட்டுக்குள் ஓடி ரவிக்கையை தோல் மீது தூக்கி போட்டுக்கொண்டு குழந்தையையும் ஒரு துணியில் சுற்றி எடுத்துக்கொண்டு வாய்ப்பேசாது முடங்காது படுக்கப் போவதற்கு முன் போட்டிருந்த ஆடை உடனேயே தெருவுக்கு வந்தாள். அப்பொழுது மே மாதம். அன்றிரவு குளிர் மிகவும் விரைத்து நடுங்கியது. தெருப்பொழுதி அவளது பாதங்களில் அப்பிக்குண்டு குளிர்ந்து விரைத்தது. பெருவிரல்களில் ஒட்டிக்கொண்டது குழந்தை அலறி துடித்துக் கொண்டிருந்தது. அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு பயமடித்து போய் தெருவழியே விறுவிறு என நடந்தாள். போகும்போதே குழந்தையை செல்லமாக குஞ்சி அதன் அழுகையை நிறுத்த முயன்றாள். அடடா கண்ணு, என்னடா? பொழுது விடிய ஆரம்பித்ததும் அவள் நாணி கூசினாள். தன்னை அந்த அறை நிர்வாண கோலத்தில் யாரேனும் தெருவில் பார்த்துவிடக் கூடாதே என அஞ்சினாள். எனவே அவள் ஊர்ப்புறத்தில் உள்ள சதுப்பு பிரதேசத்திற்கு சென்று அங்கிருந்த அஸ்பென் மரத்தடியில் உட்கார்ந்தாள். அங்கேயே வெகு நேரம் உட்கார்ந்து அகன்று விரிந்த கண்களோடு இருளையே விரித்து பார்த்தாள். தூங்கி வழிந்து கொண்டிருக்கும் குழந்தையை உறங்க பண்ணுவதற்காகவும் தனது இதய வேதனையை சாந்தப்படுத்துவதற்காகவும் அவள் ஒரு தாளாட்டு பாட்டை முணுமுணுத்தாள். அடடா கண்ணே, அடடா. அவள் அங்கிருந்த போது ஒரு கரிய பறவை அரவமின்றி அவள் பக்கமாக பறந்து சென்றது. அந்த பறவையின் சிறகு வீச்சு அவளை சோக அமைதி நின்றும் திடுக்கிட்டு எழுந்திருக்க செய்தது. குளிரால் நடுநடுங்கிக் கொண்டே வீட்டை நோக்கி மீண்டும் அந்த வழக்கமான கொடுமையையும் உதைகளையும் ஏச்சு பேச்சுக்களையும் நோக்கி திரும்பி நடந்தாள். கடைசி ஸ்வரஸ்தாயி ஆழ்ந்து முனகியது. உள்ளடங்கி விரைத்து போன ஒரு பெருமூச்சுடன் அந்த கீதம் மடிந்து மறைந்து போயிற்று. சோஃபியா தன் சகோதரனிடம் திரும்பினாள். உனக்கு இது பிடித்திருந்ததா என்று அமைதியாக கேட்டாள். ரொம்ப ரொம்ப என்று ஏதோ தூக்கத்திலிருந்து விழிப்புற்றவன் மாதிரி சொன்னான் அவன். மிகவும். தனது நினைவின் எதிரொலி தாயின் உள்ளத்திற்குள்ளே நடுங்கி பாடியது. அதே சமயம் அவள் மனத்தின் ஏதோ ஒரு மூலையில் வேறொரு எண்ணமும் எழுந்தது. பாரு, அமைதியாகவும் நட்புரிமையோடும் ஒன்றாக

0: வாழ்கிற ஜனங்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் சண்டை போடுவதில்லை, குடிப்பதில்லை. அந்த இரண்டு வாழ்விலே உள்ள மனிதர்களைப் போல் இவர்கள் ஒரு துண்டு ரொட்டிக்காக ஒருவருக்கொருவர் சண்டை பிடிப்பதில்லை. சோஃபியா ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தாள். அவள் இடைவிடாது ஒரேடியாய் புகைப்பிடித்தாள். இது காலம் சென்ற சௌஸ்தியாவுக்கு ரொம்ப பிடித்த இசை என்றாள் அவள். அவள் நெடுக்க புகைத்து மூச்சு வாங்கினாள். பிறகு மீண்டும் வாத்தியத்தின் கட்டைகளை தடவி ஒரு சோக நாதத்தை எழுப்பினாள். அவரிடம் நான் எவ்வளவு ஆசையோடு இதை வாசித்து காட்டுவேன், அவர் எவ்வளவு உணர்ச்சி வசத்தோடு தம் இதயமே விம்மி புடைத்து புலங்காகிதம் அடையும்படி இந்த சங்கீதத்தை கேட்பார். அவள் தன் கணவனை பற்றி நினைத்துக் கொள்கிறாள் போலிருக்கிறது என்று உணகிக் கொண்டாள் தாய். அவள் புன்னகை கூட செய்கிறாளே, அவர் என்னை எப்படி மகிழ்விப்பார் என்று மீண்டும் சோஃபியா அமைதுவாக சொன்னாள். அவளது சிந்தனைகளோடு வாத்தியத்தின் மெல்லிய இசையும் இணைத்து வெளியிட்டாள். எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் எவ்வளவு நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். ஆமாம் ஆமாம் என்று தன் தாடியை வருடிக்கொண்டே சொன்னான் நிக்கலாய். அவன் ஒரு இனிய மனிதன். சோஃபியா அப்போதுதான் பற்ற வைத்த சிகரெட்டை தூர எரிந்துவிட்டு தாயிடம் திரும்பினாள். இந்த சத்தம் உங்களுக்கு தொந்தரவாயில்லையே என்றாள். தாயால் தனது உணர்ச்சி குழப்பத்தை மறைக்க முடியவில்லை. என்னை ஒன்றும் கவனிக்காதீர்கள், எனக்கு ஒன்றுமே புரியாது. நான் பாட்டுக்கு இங்கே உட்கார்ந்து கேட்கிறேன், ஏதேதோ நினைக்கிறேன். ஆனால் நீங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றாள் சோஃபியா. ஒரு பெண் அவசியம் சங்கீதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் அவள் துக்கமாயிருக்கும் போது. அவள் ஸ்வரக்கட்டைகளை அழுத்தி வாசித்தாள். உடனே அந்த பியானோ வாத்தியம் பயங்கர செய்தியை கேள்வி கேட்பவர்களின் பயபீதியின் ஓலத்தைப் போல் ஒலித்து விம்மியது. இந்த திகைப்பூட்டும் ஓலநாதம் அவர் இதயத்தையே உலுக்கிவிட்டது. அதற்கு எதிரொலி செய்வது போல் பயபீதி நிறைந்த இளங்குரல்கள் துள்ளி வந்து ஓடி மறைந்தன. மீண்டும் ஒரு உரத்த உக்கிரமான கூச்சல் நாதம் எழுந்து மற்ற குரல்களையெல்லாம் மூழ்கடித்து ஒலித்தது. இதன் பின்னர் ஏதோ ஒரு பெருந்துயர ஒலி வெம்மியது. எனினும் அந்த துயர ஒலி அனுதாபத்தை விட ஆத்திரத்தைத்தான் அதிகம் கிளப்பியது. பிறகு ஒரு வலிமைமிக்க இனிய நாதம் ஒலித்து பெருகியது. அந்த ஒலியில் கவர்ச்சியும் பிடிப்பும் இருந்தன. அவர்களிடம் இனிய வார்த்தைகள் புகழ வேண்டும் என்ற ஆசை தாயின் உள்ளத்தில் நிரம்பி ததும்பியது. அந்த சங்கீதத்தால் அவள் கிறுகிறுத்து போயிருந்தாள். அந்த சகோதர சகோதரி இருவருக்கும் தன்னால் உதவ முடியும் என்ற எண்ணம் தோன்றவே அவள் லேசாக புன்னகை செய்து கொண்டாள். அவள் சுற்று முற்றும் பார்த்தாள். அவளால் என்னதான் செய்ய முடியும்? அவள் அமைதியாக எழுந்து சமையல் அறைக்குள்ளே சென்று தேநீர் பாத்திரத்தை கொதிக்க வைத்தாள். ஆனால் இந்த ஒரு செய்கை மட்டும் அவளுக்கு அவர்கள் மீதிருந்த ஆர்வத்தை திருப்திப்படுத்திவிடவில்லை. அவள் தேநீரை கோப்பைகளில் ஊற்றும் போதே ஏதோ கசந்து போய் சிரித்துக் கொண்டே சொன்னாள். அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கென்றும் அதேபோல் தன் இதயத்துக்கு சமாதானம் சொல்வது போலவும் அவ்வார்த்தைகளை அவள் சொன்னாள். நாமெல்லாம் அந்த இருண்ட வாழ்விலிருந்து வந்த நாமெல்லாம் எல்லாவற்றையும் உணரத்தான் செய்கிறோம். ஆனால் நமது உணர்ச்சிகளை நம்மால் வாய்விட்டு சொல்ல முடியவில்லை. நமக்கு வெட்க உணர்ச்சி தோன்றுகிறது. ஏனெனில் நமக்கு புரிந்த விஷயத்தையே நம்மால் சொல்ல முடியவில்லையே. அடிக்கடி நமது வெட்க உணர்ச்சியால் நாம் நமது சொந்த எண்ணங்களின் மீதே எரிந்து விழுகிறோம். வாழ்க்கை நம்மை சகல கோணங்களில் இருந்தும் தாக்குகிறது. நாமோ ஓய்ந்திருக்க எண்ணுகிறோம். நமது சிந்தனைகளும் நம்மை அப்படி இருக்க விடுவதில்லை. நிக்கலாய் தன் மூக்கு கண்ணாடியை துடைத்துவிட்டுக் கொண்டே அவள் கூறியதை கேட்டான். சோஃபியா தனது அகன்ற கண்களை திறந்தபடியே புகைப்பிடிக்கவும் மறந்து போயிருந்தாள். சிகரெட் கூட அணைந்துவிடும் போலிருந்தது. அவள் இன்னும் அந்த பியானோ வாத்தியத்தின் முன்புதான் இருந்தாள். தன் சகோதரனை நோக்கி சிறிது திரும்பியிருந்தாள். எனினும் தனது வலது கையால் பியானோவின் கட்டைகளை சமயங்களில் தட்டிக் கொடுத்துக் கொண்டாள். தனது உணர்ச்சியை உருவாக்கி வெளியிடும் மனங்கணிந்த வார்த்தைகளோடு அந்த ஸ்வர நாதங்களும் ஒன்றி கலந்து மிருதுவாக ஒலித்தன. இப்போது என்னால் என்னை பற்றியும் பொதுவாக மக்களை பற்றியும் சொல்ல முடியும். ஏனெனில் இப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் ஒப்பிட்டு பார்க்கவும் என்னால் முடிகிறது. இதற்கு முன்பெல்லாம் ஒப்பு நோக்கி பார்ப்பதற்கே ஒரு விஷயம் இருந்தது இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரியாக வாழ்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. புதுடெல்லியில் இன்று மாலை நடைபெறும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி பி.வி. நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள 9வது இந்திய சர்வதேச நீர் வார நிகழ்வு 2026 தொடக்கி வைக்க உள்ளார். காலநிலை மாற்றத்தை தாங்கும் வகையிலான நீர் மேலாண்மை என்ற கருப்பொருளில் இந்த 5 நாள் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவின் பிறந்தநாளை ஒட்டி இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாம் மாறினால் உலகம் மாறும் என்ற மந்திரத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்களை சமூக சீர்திருத்த பணிகளில் ஈடுபட ஸ்ரீராம் சர்மா ஊக்குவித்தார் என்றும், அவரது வாழ்வு நமக்கு என்றென்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவின் தொடர்ச்சியாக முக்கிய நிகழ்வான விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. லெனின் வீதி சந்திப்பு முதல் பட்டாணிக்கடை சந்திப்பு வரை அனைத்து வகையான வாகனங்களும் இன்று பிற்பகல் 2 மணி முதல் ஊர்வலம் கடந்து செல்லும் வரை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சாலை பயனாளர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி புதுச்சேரி காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பெறப்பட்ட 50 புகார்களில் 16 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. எஞ்சியுள்ள புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு தோழிகளே, நேரம் சரியா 1:03:27. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. என் அன்பு தோழிகளே, உங்களோட பேச வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய அன்பு தோழிகள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்க மனசுக்கு பிடிச்சப்பட்ட நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எடுங்க, போனை டயல் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க வெளியூர் தோழியா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க.

0: நேரம் சரியா 1:59 ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்னேக் தேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. அன்பு தோழிகளே, உங்க மனசுக்கு பிடிச்ச படம் நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டுருக்கணும் அப்படின்னா போன் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கே போற தோழி வெயிட் பண்றாங்க, பேசிடலாம். வணக்கம் தோழி.
1: வணக்கம், நீங்க?
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: ஹைதராபாத்ல இருந்து தமிழ் செல்வி பேசுறேன்
0: மேம். தமிழ் செல்வி மேம், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன் மேம். நீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, மனசுக்கு பிடிச்ச பாட்டை பிளே பண்ணிடலாம்.
1: மனிதன் படத்துல இருந்து முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணி அன்னை சொல்லி பாட்டில் அச்சம் உண்டு கண்ணி.
0: கண்டிப்பா கண்டிப்பா சோ, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கு.
1: ரொம்ப நல்லா இருக்குது, அதனாலதான்.
0: நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ.
1: நன்றி மேம்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு இருக்கீங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்னேக் தேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை சொந்த நிகழ்ச்சியில் நம்ம அன்பு தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் தோழி.
1: மதிய வணக்கம் மேம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும் கலைவாணி மேம், நீங்க சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிடணும் மேம், இனிமேல் தான்
0: விருப்ப பாடல கேட்டுதான் போய் சாப்பிடுறது.
1: பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் மேம், பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு.
0: ஓகே சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல பிளே பண்ணிடலாம்.
1: வெள்ளை ரோஜா அந்த படத்துல இருந்து ஓ மானே மானே மானே உன்னைத்தானே, அதுதாங்க மேம் உங்களுக்காக டெடிகேட் பண்றேன் மேம்.
0: ஓ என்னைத்தானே, சோ நானும் உன்னைத்தானே அப்படின்னு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பிளே பண்ண போறேன். சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஆ தேங்க்யூ மேம்.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் பிரைம் 90.8 நீங்க கேட்டுருக்கீங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகிதேவில், இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேரம் சரியா 1:20 ஒரு நொடிகள் ஆகியாச்சுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில அன்பு தோழிகளை உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுருச்சுன்னு நினைச்சிங்கன்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் தொழில்கள் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்கன்னு சொல்லி முடிச்சோட நம்ம தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் தோழியோட. வணக்கம் தோழி.
1: வணக்கம் அன்பு தோழிக்கு. வணக்கம் சொல்றது வாழப்பட்டாங்களையும் கலா.
0: கலா மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்ல மார்க்க உங்களோட பேச ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணிடலாம்.
1: கனவை கலையறை பட்டிருந்து பூசு மஞ்சள், அந்த பாட்டு நல்லா இருக்கும் மேம், எல்லாருக்காகவும் ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம், சமயம் ப்ரோக்ராம் பண்றீங்க.
0: நன்றி.
1: தமிழ் அருவி மேம், நீங்க தமிழ் கொட்டு சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள்.
0: ஃபீட்பேக் எல்லாம் இப்படி வருவோம், என்ன ஆனந்தமா இருக்கு கேக்குறதுக்கு. அப்ப கொடுத்த காசு
1: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேம். ஏன்னா நீங்க எங்க தமிழ் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க மேம், நான் டியூஷன்
0: சேர்ந்துக்கிறேன்.
1: நார்மலாவே தமிழ்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த தமிழ் இலக்கியத்தோட பேசும்போது அது ஒரு மாதிரி அலாதி பற்று வருது மேம் அது மேல, அதனாலதான் மேம் சொன்னேன்.
0: ரொம்ப சந்தோஷம் கேக்குறதுக்கே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி. இதே சந்தோஷத்தோட உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 லிங்க் ரசிட்டிங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதிலும் மகளிர் உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சியை. சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்பு தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்ச பாடல கேட்க பேசிடலாம் தோழியோட. வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் ஆரோவில் இடஞ்சாவடி முத்தால் பேசுறேன் மேடம்.
0: முத்தால் மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லமா இருக்கோம், உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல ப்ளே பண்ணிடலாம்.
1: கன்னி பருவத்திலே பட்டு வண்ண ரோசாவான் இது, அந்த பாட்டு போடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். எங்க அக்கா சிஸ்டருங்களும் இத விரும்பி கேட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லிட்டா.
0: சொல்லுங்க சொல்லுங்க தாராளமா.
1: லட்சுமி இந்திரா சௌந்தரி பகுனு
0: விருப்பாடலாம் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: மிக்க நன்றி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் பிரைன்ல புதுவை 102.8 கேட்டு வச்சிருக்கீங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகிதில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி ஒன்று பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம அன்பு தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்ச பாடல கேட்க பேசிடலாம் தோழியோடு. வணக்கம் தோழி.
1: வணக்கம் தோழி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கு தோழி. உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் பர்வின், திருவண்ணாமலை.
0: பர்வின் மேம், எப்படி இருக்கீங்க?
1: கண்டிப்பா
0: மனசுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு ஜெய் பண்ணுங்க.
1: தேங்க்ஸ் மா. நன்றி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 லிங்க் கேட்டிருக்கீங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகிதவில், இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில என் அன்பு தோழிகளே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்டு ரசிக்கலாம். சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760720271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் தொழிலா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அன்பு தோழி காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம் தோழியோட. வணக்கம் தோழி.
1: வணக்கம் அன்பு தோழி.
0: வணக்கம், சொல்லுங்க யாரு, எங்க இருந்து டயல் பண்றீங்க?
1: விஜயலட்சுமி, விஜயலட்சுமி பாண்டிச்சேரி.
0: சொல்லுங்க விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கிறேன். நேற்று தழுகை போட்டோம், அந்த சாப்பாடு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். நல்லா டேஸ்டா.
1: சரி சரி,
0: நீங்களும் வந்திருக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ப்ரோக்ராம் முடிச்சு நேரம் அங்கதான்.
0: கண்டிப்பா
1: கண்டிப்பா வரோம். சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாரும் கேட்டு ரசிக்கட்டுமே.
0: வசந்த மாளிகையில கலை.

0: அந்த பாட்டு.
1: விஜயலட்சுமி மேடம் தானே பேசுறது?
0: பேசுறதும் நானே பாடுறதும் நானே.
1: எனக்கு என்னமோ சுசிலா பாடுற மாதிரி இருக்கே.
0: உண்மையா சொல்றீங்களா?
1: உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ். ஓகே மேம், உங்க மனசுக்கு பிடிச்ச
0: பாட்டு. எல்லாரும் கோயில்ல எல்லாரும் சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க, நல்லா பாடுறீங்கன்னு.
1: ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சோ இந்த
0: ஒரு தேங்க்ஸ் எனக்கு ஒரு லைஃப் சான்ஸ் கொடுத்ததுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சோ உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு இது வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: தேங்க் யூ.
1: நன்றி நன்றி. ஒவ்வொரு தோழிகளும் பேசும்போது ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு எல்லாரும் கேட்டு ரசிக்கிற மாதிரி அழகா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அன்பு தோழிகளே, நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு சான்ஸே கிடைக்கலப்ப அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நம்மளுக்கு ஈவினிங் இன்னைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எஸ் மனம் விரும்புதே நிகழ்ச்சி மாலை 6:20 நம்ம எஃப்எம் பிரைம்ல, பொதுவே 102.8 மட்டும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களே கேட்டு ரசிக்கலாம். 2271 7 0 2 2 7 0 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

அன்பு தொழில்களை அன்பு நேர்களை இவ்வளவு நேரம் நம்முடைய எஃப்எம் ரேடியோ பொதுவே 102.8 ஹாய் ஸ்நேகிதல் மகளை உங்கள் சார்ஜ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில க்ளோசிங் க்ளோஸ் சூப்பரான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த காலத்தில் வென்ற காலங்கள் நிகழ்ச்சிகளை காத்துட்டு இருக்கு. பிற்பகல் 2:15 மணிக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இதமான மதிய வணக்கம். நேரம் 2:16:24 ஆயிட்டிருக்கு. மதிய நேரங்கிறதுனால எல்லாரும் சாப்பாட்டை முடிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சாப்பாட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இன்னைக்கு விடுமுறை வேற, கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படின்னா இந்த நேரத்துக்கு ஒரு நல்ல கம்பேனியன் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள். பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு பழைய பாடல் திடீர்னு நம்ம காதில் விழுந்துச்சுன்னா, அட இந்த பாட்டை கேட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அந்த பாடல் போதும் நம்ம பழைய நினைவுகளை ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொட்டும். பள்ளி நாட்களாக இருக்கலாம், கல்லூரி நாட்களாக இருக்கலாம், நண்பர்கள், நம்ம சின்ன வயசு பருவமாக இருக்கலாம், குடும்பம், நம்ம வாழ்க்கையின் அழகான தருணமாக இருக்கலாம். இது மாதிரி எல்லா விஷயங்களையும் மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்குது. இந்த விடுமுறை தினத்தின் மதிய நேரத்தை கொஞ்சம் மெதுவாக, கொஞ்சம் இனிமையாக, கொஞ்சம் நினைவுகளோடு கழிக்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா.

நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: எல்லாத்தையும் மீண்டும் நினைவுபடுத்துகிற இனிமையான பாடல்களோட கேட்டுட்ருக்கோம் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போவில். அடுத்த பாடலை கேட்கலாம், அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை

0: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் வித் மீ தமிழ் இன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம கேட்குற பாடல்கள் நம்மளை ஒரு நினைவுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. கேட்ட பாட்டு கூட உங்களை ஒரு நினைவுக்கு கூட்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு முத நான் அவங்க கூட கேட்டிருந்தேன், இல்லை நான் இந்த ரேடியோவில் கேட்டிருந்தேங்க, இல்லை நான் இந்த தியேட்டரில் தான் இந்த பாட்டை முத பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொண்டு வந்திருக்கும். அந்த நினைவை இன்றைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். அது மாதிரியான ஒரு அடுத்த பாடலை கேட்கலாம். எங்கள் மாமா திரைப்படத்துலேருந்து.

நான் தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

மனசு. நான் தன்னன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 104.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். நேர்களே, ஒரு காலத்தில் வீட்டில் ரேடியோ ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. நாம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் காதுகள் மட்டும் ரேடியோ மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த பாடல் என்ன, யார் பாடினது அப்படின்னு ஒரு ஆர்வமாக காத்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஃபீலோட அடுத்த பாடலை கேட்கலாம். நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல்

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிய

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: ஒரு பாட்டு முடிஞ்சாலும் அது நமக்கு கொடுத்த ஃபீல் பட்டும் போகிறதே இல்லைங்க, அது நம்ம கூடவே தான் இருக்கும். அந்த இனிமையோடு அடுத்த அதே மாதிரி ஒரு பாடல் ஒன்று கேட்கலாமா? எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. செவிக்கு இதமான இன்னிசை பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் வருது. குமரிக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் TM சவுந்தரராஜன். நேரம் 2:44.

நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய இந்த இனிய மதிய நேரமும் பழைய பாடல்களோட அழகாக நிறைவுக்கு வந்துடுச்சு. எத்தனை புதிய பாடல்கள் வந்தாலுமே சில பழைய பாடல்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஃபீல் எதையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா? நிச்சயமா அப்படின்னு நீங்க அங்க மனசுக்குள்ள நினைக்கிறது இங்க ஸ்டுடியோ வரைக்கும் எனக்கு கேக்குது. இந்த அழகான பாடல்களையும் இனிய நினைவுகளையும் மனசுல வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு அழகான இசை பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு ஹாப்பியை கொடுக்கணும் இல்லையா? அதனால் உங்களுக்கு ஒரு பாடல் வருது. ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நடக்க சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் குட்டீஸ், வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்க எல்லாரையும் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைறேன். நான் உங்க ஆர்ஜே தமிழ். சின்ன சின்ன குரல்கள், சின்ன சின்ன கனவுகள், ஆனா அந்த கனவுகளுக்குள்ள இருக்கும் திறமை மட்டும் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது இல்லைங்களா? அதுதாங்க நம்ம எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டி சுட்டி செல்லங்கள் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு கதை சொல்ல தெரியும்னா கதை சொல்லுவாங்க, பாட தெரியும்னா பாடல் பாடுவாங்க, மிமிக்ரி பண்ண தெரியும்னா மிமிக்ரி பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த ஒன் ஹவர் நம்ம எஃப்எம் ரெயின்போல. உங்களை மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரோ பாட போறாங்க, யாரு கதை சொல்ல போறாங்க, யாரோ தங்களோட ஸ்பெஷல் டேலண்டை வெளிப்படுத்த போறாங்கன்னு, என்ன பண்ண போறாங்கன்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் ஸ்டுடியோக்குள்ள. இந்த நிகழ்ச்சியில நம்ம வீட்டு குட்டி சுட்டி செல்லங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நீங்க கால் பண்ணுங்க 2271760, மற்றொரு 2271770. நான் வெளியூர்ல இருக்கேன்பா, நான் எப்படிப்பா இந்த நம்பரை கால் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கூட எஸ்டிடி கோட் 0413, அதாவது 0413 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டினும் சேர்த்து நீங்க இந்த நம்பருக்கு அழைக்கலாம். அழைச்சு நம்ம வீட்டு சலங்களோட திறமைகளை இந்த உலகமே அறிய செய்யலாம்.

ரெயின்போ கிட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. இன்றைய குழந்தைகள் நாளைய நம்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரங்களை அழகா ஜொலிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்ம ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில அந்த நட்சத்திரங்கள் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்த கால் பண்ணலாம். 2271760 மற்றும் 2271770.

வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 3:16:30 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேடை அப்படின்னு சொல்லலாம். நம்ம மேடையில ஜொலிக்க வரும் நட்சத்திரம் யார், எங்கிருந்து பேசுறாங்க, அவங்க என்ன திறமையை வெளிப்படுத்த போறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு? ரியா. ரியா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தேங்காத்தீட்டு. சாப்பிட்டீங்களா மதியானம்? சாப்பிட்டேன். இது மட்டும் நல்ல கியூட்டா ஸ்ட்ராங்கா வருது. ஓகே ரியா, என்ன சொல்ல போறீங்க?
3: போயம்.
2: போயம், சரி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க.
3: 1, 2, 3, 4, 5, 1, 6, 7, 8, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10, 9, 10
2: வேற ஏதாவது பாட்டு ஓகே சொல்லுங்க. மறந்துருச்சா? மறந்துருச்சாமா?
3: செல்வத்தும் செல்வன் செடி செல்வன் அச்செல்வன் செல்வத்தும் எல்லா தலை.
2: ஓகே சூப்பர்.
3: முன்னாடி அவற்றால் இடம் நாடி முக்கிய குரல்.
2: போயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருக்குறள் சொன்ன நம்ம ரியாக்காக எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். ஓகே நேயர்களே, நம்ம வீட்லயும் இது போல குட்டி சுட்டி சிலங்கள் இருப்பாங்களா, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.

0: கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ் கிட்ஸ் டேலண்ட் ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேச போகிற ஜொலிக்க போகிற நட்சத்திரம் யார் எங்கேருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்கிறது யாரு?
1: கொம்பாக்கத்துலேருந்து ரசிகா.
0: கொம்பாக்கத்துலேருந்து ரசிகா, ஓகே. ஊர் பேர் தான் முத வருது. ஊர் மேலே அவ்வளோ பாசம் இல்லையா?
1: ஆமாம்.
0: சரி ரசிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரமளவு வாடி இருக்குமா கொக்கு எழுதியவர் ஔவையார்.
0: ஓகே, இந்த பாட்டு பாடிட்டீங்க.

0: அடுத்ததா ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: கலர் போயம் சொல்லுங்க.
0: போயம் சொல்ல போறீங்களா? ஓகே சொல்லுங்க.
1: யூ ஹேவ் எ ஃபியூ கிரையான்ஸ், ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ, கிரீன், பர்பிள் அண்ட் பிளாக். ஐ ஹேவ் சம் டூ, ஐ நீட் த ரெட் அண்ட் யூ நீட் த பிளாக். இஃப் வி ஷேர் அவர் கிரையான்ஸ், வி ஹேவ் எ ஃபுல் பேக்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? சரி, சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஓகே சரி, என்னன்னா இப்போ நீங்க ஸ்கூல் போயிட்டு வரீங்கல்ல, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா ரசிகாக்கு என்னென்ன ஹாபிஸ் இருக்கு?
1: நான் வந்து ஸ்கூல் வந்து டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளாஸ் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்பேன், விளையாடிட்டு லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிடுவேன்.
0: விளையாடிட்டு லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிடுவேன். சரி, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்கல்ல உங்களுக்கு ரசிகாக்கு? எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க?
1: எங்க தாத்தாவும் எங்க ஆயாவும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
0: உங்க தாத்தாவும் ஆயாவும் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா?
1: ஆமா.
0: சரி, தாத்தா ஃப்ரெண்ட் என்னென்ன பண்ணுவார் உங்களுக்கு? பாப்பாக்கு கதை சொல்லுவாங்க, பாப்பா கூட விளையாடுவாங்க, வெளியில கூட்டு போவாங்க இல்லையா? சரி ரசிகா, சூப்பரா போயமும் சொன்னீங்க, மூதுரையும் பாண்டீங்க, உங்க தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் சொன்னீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் கண்ணா.
1: Thank you.
0: இதே போல நிறைய விஷயங்கள்ல முயற்சி பண்ணணும், சரியா?
1: Yes.
0: Thank you.
1: Thank you.
0: நேர்களே, இப்போ வந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரசிகான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து தாத்தா பாட்டி கூட தான் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட நான் விளையாடுவேன், கதை சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ இது போல திறமைகள் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் உங்கள் வீட்டு குழந்தைகள் ஷேர் பண்ணிக்க கால் பண்ணலாம். 2271760 மற்றொரு எண் 2271777. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். நேரம் 3:27:50.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேரம் 3:37:30 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில நம்ம வீட்டு குட்டி சிட்டி சொல்லங்களோட குரல்களும் ஒழிக்க கால் பண்ணுங்க 2271 7600 மற்றும் 2271 7700.

ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. இது குழந்தைகளுக்கான சூப்பரான மேடை. இந்த மேடையில நம்ம வீட்டு நட்சத்திரங்களை ஜொலிக்க வைக்க கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு 2271770.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2271770. இந்த நிகழ்ச்சியில நம்ம வீட்டு செல்லங்கள் நல்லா கதை சொல்லுவாங்க அப்படின்னா கதை சொல்லலாம், இல்ல கவிதை நல்லா சொல்லுவாங்கங்க அப்படின்னா கவிதை சொல்லலாம், இல்ல எங்க வீட்டு குழந்தை இந்த மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணுங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களையும் இங்க வெளிப்படுத்தலாம்.

ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கிட்ஸ் டேலண்ட் ஷோல இன்னைக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா மூதுரை பாட்டு பாடினாங்க. இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னா 1, 2, 3 ரொம்ப கியூட்டாவே ஒரு போயம் பாடினாங்க. வெளியே இருந்தும் நிறைய நேயர்கள் கேட்டு ரசிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச நேயர்களுக்கும் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் FM ரெயின்போ சார்பாக நன்றி. வரும்

பாடலோட ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எஃப்எம் ரெயின்போல அடுத்த ஷோ நம்ம ஃபேவரேட்டான கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. அடுத்த ஷோவோட ஆர்ஜே வந்தாச்சு. அந்த ஆர்ஜே யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எஃப்எம் ரெயின்போவோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேஸ்புக் பேஜில் எல்லாரும் போஸ்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஆர்ஜே உங்களுக்காக நிறைய காமெடி கிளிப்ஸோடு வந்திருக்காரு நினைக்கிறேன். டைலாக்லாம் வச்சிருக்காரு. ஸோ உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கட் கேமரா ரோலிங்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெற்றி உங்களுக்கான அறிமுகத்தை நான் ஷோவோட எண்டிலே சொல்லிட்டு
2: ஒரு சஸ்பென்ஸோட தான் சொல்லி, சோ அந்த சஸ்பென்ஸ் நான் சொல்லி உடைச்சாச்சு.
1: கண்டிப்பா சூப்பர். ஓகே, சோ இன்னைக்கு ஷோல உங்களுக்காக ரெண்டு மூணு டைலாக் சூப்பரான டைலாக் கொண்டு வந்துறேன். ஐ திங்க் ஒரு ரெண்டு டைலாக்கே போதுமானதா இருக்கும் சொல்ல முடியும்.
2: நம்ம நேயர்களோட திறமைகளை குறைச்சி எட போடுறீங்களோ,
1: ஒரு இல்ல ஒரு டைலாக்கே வந்து போதுமானதா கூட இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஓபனிங் டைலாக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு மாசான டைலாக்
2: போட்டு பாருங்கங்க. நம்ம நேயர்கள் எத்தனை பேர் டக்கு டக்குன்னு லைன்ல வராங்கன்னு அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு தெரியும்.
1: டக்கு டக்கு நீங்க லைன்ல வரணும் அப்படின்னா எந்த நம்பருக்குன்னா 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன்ல இருந்து ட்ரை பண்ணவங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணுங்கன்னு தமிழ் சொல்ல வந்தாரு. நான் அதுக்குள்ள முந்திக்கிட்டேன்.
2: ஏன்னா வெற்றி உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி
1: இல்லையா, உங்ககிட்ட நான் நிறைய உதவி எதிர்பார்க்கறேன்
2: கண்டிப்பா.
1: ஓகேங்களா, நடுல உங்ககிட்ட இருந்து நிறைய உதவி
2: எதிர்பார்ப்பேன். ஒரு பயம் வேற இருக்கு, காலர்ஸ் நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். என்ன வெற்றி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நீங்க தான் சீக்கிரமா கால் பண்ணணும். நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு
1: எஸ் நம்பர் சொல்லியாச்சு. சோ இப்போ உங்களுக்கான டயலாக் வந்து ப்ளே பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். சோ டயலாக கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நீங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770.
3: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா.
2: வெற்றி என்னங்க இந்த டைலாகை கேட்டா எனக்கு ஒண்ணு இன்னொரு டைலாக் தாங்க தோணுது. எதிர்பார்க்கல, நான் திரும்ப அடி பண்ணி எதிர்பார்க்கலன்னு சிங்கம்ல சூர்யா சொல்லுவார்ல அந்த டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. சம மாஸ் என்ட்ரியா இருக்கு,
1: பயங்கரமான ஒரு மாஸ் டைலாக். ஓகேங்களா, சோ இந்த மாஸ் டைலாகோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி யார் கொடுக்க போறாங்க அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வரோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டுட்டு வந்தலாம். சோ இந்த ஷோல உங்களுடைய டேலண்டை நீங்க வெளிக்காட்டணும், கட் கேமரா ரோலிங்ல உங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிக்காட்டணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. சோ மீண்டும் உங்களுக்காக அந்த கபாலி படத்துல இருந்து ரஜினி சாரோட டைலாக் வந்து பிளே பண்றேன், கேளுங்க. சோ கேட்டுட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க கட் கேமரா ரோலிங்ல.
3: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99% 3.99% 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தமிழ் படங்களை எங்க மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க யஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே வெட்டி அண்ட் தென் நம்மளுடைய ஆர்ஜே தமிழ் இருக்கிறாரு. ஸோ நம்ம ஒரு மாசான டைலாக் கொடுத்துருந்தோம் கபாலி படத்துலேருந்து ரஜினி சாரோட ஒரு மாஸ் டைலாக் கொடுத்துருந்தோம்.
2: அந்த டைலாக் உங்கள் மாடுலேஷன் வெற்றிடா அப்படின்னு சொல்கிறேன்.
1: சரி ஓகே. ஸோ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸும் அப்புறம் இருக்கட்டும். இப்போ ஒருத்தவர் நான் தான் மாசாக என்ட்ரி கொடுத்து அந்த மாஸ் டைலாக் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ யார் எங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிறது?
3: வணக்கம்.
1: வெல்கம். வணக்கம். யார் எங்கிறது?
3: அனந்தாங்கிலேருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், சூப்பர். சோ மாஸ் டயலாக் சொல்ல வந்திருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் காலர் ஐயப்பன் சார்.
2: அப்படியே அந்த விவேக் டயலாக் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஒரு என்ட்ரி வைப்பாரு முத கால, அது மாதிரி அறந்தாங்கி சார் நம்ம ஷோக்காக கால முத முதல்ல வச்சிருக்காரு மாஸ் டயலாக்காக.
1: சோ ரெடியா?
3: ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க.
2: என்ன சார் இன்னொரு முறை சொல்லுங்கன்ற மாதிரி.
1: சரி ஓகே. சரி, வழக்கமா சார் கேக்குறதா? சோ அவருக்காக மறுபடியும் ப்ளே பண்ணிடலாம். சோ கேளுங்க.

0: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா.
1: ஐபன் சார் கேட்டிங்களா? அப்படியே மேட்ச் பண்ணிட்டீங்க. சின்ன சின்ன டயலாக் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த மிஸ் ஆனது தெரியாத அளவுக்கு சூப்பரா மேட்ச் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்ப சார் சூப்பர் சூப்பர்
2: ஃபைனல் டச் கபாலிடா அப்படிங்க
1: சார் எல்லாருக்குமே நேச்சுரலா வரும்ல
2: நல்லாவே வந்து
1: சூப்பர் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். கால் பண்ணி நன்றி. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.
3: நன்றி
1: நன்றி. சோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எஃப்எம் பிரைன் பால் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸி. போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரோட மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுங்களா 0413 அப்படிங்கிற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி. சோ உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கிற டயலாக் கபாலி படத்துல இருந்து, சோ அந்த டயலாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க கொடுக்கலாம்.

0: ஸோ நம்ம பாட்டு பிளே பண்ணலாம்னு நினைச்சாலும் கூட நீங்க இப்படி ஒரு மாஸ் டயலாக கொடுத்துட்டு எப்படி நீங்க பாட்டு போடுங்க
1: அப்படின்ற
0: மாதிரி
1: பெர்ஃபார்மன்ஸ்
0: கொடுக்க போற காலர் யார் அப்படின்றத
1: கேட்டு சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க மைக்க.
0: ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் சந்திரசேகர் சார், நலம். நீங்கள் நலமா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கின்ற நாள் பொழுதெல்லாம் உங்களுக்கு?
0: சூப்பர் சூப்பரா போயிட்டு இருக்கு.
1: நீங்க இப்ப இந்த டயலாக் சொன்னீங்கன்னா இன்னும் எங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சண்டே.
2: ஆமா ஆமா, போகும். அதுக்கு முன்னாடி எனக்காக அந்த டயலாக் இன்னொரு கா ப்ளே பண்ணுங்க.
1: சார் இன்னும் இத கேட்காம இருக்காங்களேன்ட்டு. சரி, சாருக்காக ஒரு தடவை ப்ளே பண்ணிரலாம்.
0: சோ ஐபன் சார் கேட்ட மாதிரி அவருக்கு, சோ இப்ப வந்து நம்மளுடைய சந்திரசேகர் சார்
1: அவருக்காக ஒரு வாட்டி.
0: ஓகேவா? சோ கேட்டலாம்.

0: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ சார். கேட்டிங்களா டைலாக?
2: நீங்க
3: தமிழ் படங்களை வரக்கூடிய அந்த வில்ல மாதிரி நம்பியார் மாதிரி என்ன நினைச்சியாடா நீசி அமுருக்கிக்கிட்டு அப்படியே புருவத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற மருவை போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா கபாலிடா.
1: அதாவது உங்களுடைய உதவி எனக்கு இந்த ஷோல நிறையவே தேவைன்னு
2: சொன்னேன்.
1: தமிழ் இப்ப உங்களுக்காக வந்து லைவ்ல அப்படியே டைலாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அப்படி கேட்டுட்டு நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க.
2: இந்த விளம்பரம் எனக்காக எதுக்குன்னு தெரியவே நீங்க ப்ரீ பிளான் ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்களா?
1: அது ஆல்ரெடி பிளான் தான்.
2: நீங்க எல்லாமே ப்ரீ பிளான் தான் செய்யணும் செய்யணும்னு வச்சு செய்றீங்க.
1: ஓகே, சோ நீங்க ரெடிங்களா? ஆக்ஷன் சொல்றேன், அவர் அந்த டைலாக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஓகே சார்.
2: தமிழ் படங்கள்ல இங்க மருவ வச்சுக்கிட்டு மீசிய முறுக்கிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியார் ஏய் கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமா அப்படின்னு வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலின்னு

0: சந்திரசேகர் சார், ஓகே சார், ரெடியா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, கட், கேமரா
2: ரோலிங்.
1: தமிழ் படங்கள்ல மர்வ வச்சுக்கிட்டு, மீசிய முறுக்கிக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, டே அப்பாலின்னு சொன்ன உன்ன குணிச்சு சார் சொல்லுங்க எஜுமா அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி கபாலி நினைக்கிறியா? கபாலிடா.
0: கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டார், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டார்,
2: கொண்டு வந்துட்டார், கொண்டு வந்துட்டார்.
0: சூப்பர் சூப்பர்.
2: தண்ணி போகும்போது ஏதோ நெல்லுக்கும் போகும்போது புல்லுக்கும் பசிங்க தெரியுமா, அந்த மாதிரிதான்.
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி.
0: ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எங்களுக்கு வெளியூர் நேர்களை வந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி. ஸோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு கபாலி படத்தில் ஒரு மாஸ்ட் டயலாக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டயலாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் எஃப்எம் பிரைன் போல.
3: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 4:17:50 ஆயிடுச்சு. ஸோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு மாசான டயலாக் கொடுத்ததுக்கு அப்புறம் சாங் எல்லாம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காலர்ஸ்
2: நீங்க டயலாக் இந்த மாதிரி டயலாக் கொடுத்துட்டு சாங் கேட்கலாம் நினைச்சீங்கன்னா எந்த லிசனராவது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுவாங்களா?
0: ஸோ இப்போ அடுத்ததான் ஒரு காலர் வந்திருக்காரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க, யாருங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம் சார், டயலாக் கேட்டீங்களா?
5: வணக்கம், கேட்ட சார்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங் நேரா போயிடலாமா இல்ல அகைன் ப்ளே பண்ணணுமா?
5: சார்
2: மறுபடியும் ஒரு தடவை ப்ளே பண்ணு, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சாருக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தண்டமணி சார் நேராவே கிளாப் தட்டிருங்க, நான் டயலாக்ல போறேன் அப்படிங்கிறாரு.
0: ஓகே, கட் கேமரா
2: ரோலிங்.
5: தமிழ் சினிமாவில மனசுல வச்சுக்கிட்டு, மீசைய முறுக்கிக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, அக்கல்ல துண்டை வச்சுக்கிட்டு, நம்பியாரு கபாலி அப்படின்னு கூப்பிடுவாரு. குனிஞ்சு நின்னு என்ன எஜமானு கேப்பான்னு நினைச்சிருக்கிறிய? அது கபாலிடா, இது வேற கபாலி,
0: அது வேற கபாலி, இது வேற கபாலி. சேர்த்து
2: சொல்றீங்க, அவர் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் தனிமர் சார், சூப்பரா
2: சார். அந்த ஃபைனல் டச் கபாலிடான்னு வரலையே.
0: சொல்லிட்டார் சொல்லிட்டார்
2: நன்றி.
0: ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 எங்களுக்கு. ஸோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு டயலாக் ப்ளே பண்ணியிருந்தோம் கபாலி திரைப்படத்திலிருந்து. ஸோ மீண்டும் உங்களுக்காக ப்ளே பண்ணுறோம், கேளுங்க, கேட்டுட்டு கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
6: தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு, மியூசியம் முறுக்கிக்கிட்டு, லுங்கி கட்டிக்கிட்டு, நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க யஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா.

0: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாரா கபாலிடா.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க ஷீ கட் கேமரா
2: ரோலிங்.
1: சோ ரோலிங் சொல்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படி நீங்க நினைக்காதீங்க. அடுத்து காலர் வந்துட்டாங்க, சோ அவங்களுக்கு நீங்க ரோலிங் சொல்ல ரெடியா இருக்க தான்.
2: வெற்றி, நீங்க ஒரு விஷயத்தை அடிக்கடி மறந்துட்டு இருக்கீங்க, நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். அது என்னன்னா, நீங்க போட்டது சூப்பரான ஒரு மாஸ் டயலாக். அந்த டயலாக்ல நடுவுல நீங்க எப்பயாவது தான் பாட்டு போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ அதனால கால் வந்துட்டே தாங்க இருக்கும்,
1: வந்துட்டே தான் இருக்கும். சோ இப்போ வந்திருக்கிற காலர் யாருங்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிறது?

0: சார், வெற்றி சாருக்கும் தமிழ் சாருக்கும் வணக்கம் சொல்வது இளமாங்கலம் ஆறு முருகன்.
1: வணக்கம் முருகன் சார்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லலா கேட்டிங்களா? கவலைப்படுறீங்க.
0: நலமா இருக்கீங்களா இருவரும்?
1: நலம் நலம். நீங்க நலமா
2: இருக்கீங்க?
0: நாங்க நலமா இருக்கோம் சார்.
1: சூப்பர் சூப்பர். டைலாக் கேட்டிங்களா கவலைப்படுறதுல இருந்து?
0: ஆ கேட்ட சார்.
1: ஓகே
2: சார், கிளாப் தட்டி
1: ரெடியா?
0: ஆ ரெடி சார்.
1: கட் கேமரா
2: ரோலிங்.
0: தமிழ் படங்கள்ல மருவை வச்சுக்கிட்டு மீசிய முறுக்கிக்கிட்டு லிங்கிய கட்டிக்கிட்டு நம்பியாரு வா கபாலி அப்படின்னு சொல்லுவாரு, வா குஞ்சி நெளிஞ்சி நான் தான் கபாலின்னு சொல்லணும். அந்த கபாலி நினைச்சிட்டா கபாலிடா, 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாலும் அப்படியே மட்டும் சொல்லுடா
1: சொல்லுடா.
2: நம்ம போடல
1: சொல்லிட்டு, ஆனா நம்ம போட்ட டைலாக் எல்லாம் நடுவில் நடுவில் மிஸ் பண்ணிட்டாரு.
2: மறுபடியும் ஒரு தடவை டைலாக் பிளே பண்றோம் கேட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாமா?
1: இல்ல நம்ம தமிழ் சார் அதை வந்து பர்ஃபார்மன்ஸ்.
2: ஏன் நீங்க தமிழ் சார் நீங்க அதிகமா இழுத்துட்டு இருக்கீங்க? டைலாக் ஆடியோ இருக்கே, சிஸ்டம்ல இருந்து பிளே பண்ணா போக போகுது.
1: இல்ல இல்ல, இருந்தாலும் முருகன் சார் சொல்லுங்க தமிழ் சார்.
0: தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.
2: நல்ல வேலை தமிழ பிடிக்காத சொல்லல, நீங்க அப்படிதான் ஏதோ சொல்ல போறீங்களோ நினைச்சு பயந்துட்டேன்.
1: உங்களுக்காக டயலாக் மறுபடியும் பிளே பண்ண
0: மாதிரி
1: முருகன் சார், நீங்களும் உங்களுடைய பண்ணுங்க. So, 2 2 7 1 7 6 0 மற்றொரு 2 2 7 1 7 7 0.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ அகைன் ஒரு காலர் வந்திருக்காங்க. நீங்க சாங் எல்லாம் போடவே முடியாது, எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருந்தாங்க.
1: நீங்க டைலாக போட்டீங்கன்னா அடுத்தடுத்து காலர்ஸ் வருவாங்க. இப்ப வந்திருக்க காலர் யாரு?
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யாருங்க இருந்து?
2: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசும் சார். இருவர் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்கள் நலமா?
2: நானும் நலமா இருக்கேன்
0: சார். ஓகே, சூப்பர். டைலாக் கேட்டிங்களா?
2: தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கணும், மீசிய முறிக்கணும், லுங்கி கட்டின நம்பியாரு, ஏய் கபாலி சனானே குனிஞ்சி சொல்லுங்க எஜமான் வந்து நிப்பண்ண, அந்த மாதிரி கபாலி நினைச்சா கலாடா கலா,
0: அந்த மாதிரி கலா
1: நினைச்சா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நன்றி.
2: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாங்க.
0: ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க கலா மேடம்.
1: கலாடா கலாடா அந்த ஒரு ரெண்டு லைன்ல அவங்க ஒரு பீக்கு கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: अभी आप एशियन गेम्स 2026 की अपडेट सुन रहे थे।
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லி அஞ்சல்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டிருக்கிற இந்த நிமிஷம் கட் கேமரா
6: ரோலிங் ரோலிங் ரோலிங்
2: ரோலிங் ரோலிங்லயே இருக்காதீங்க. அடுத்தது காலர் வந்துட்டு அவங்களுக்கு ரோலிங் சொல்ல ரெடியா இருக்கு.
6: கண்டிப்பா.
2: ஹலோ, வணக்கம். யாருங்க இருந்து?
7: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க இருவரும்?
2: வணக்கம் கலைவாணி மேடம்.
6: நலம், ரொம்ப சூப்பரா இருக்கு ரெண்டு பேருமே.
2: நீங்க நலமா?
7: நலமா இருக்கேன் சார்.
2: சோ மாஸ் டயலாக சொல்ல இப்ப அடுத்தது கலா மேடத்துக்கு, அடுத்தது கலைவாணி மேடம் வந்திருக்காங்க. ஓகே
6: ஓகே. ஒரே மேடத்தை அப்படியே ரைமிங்கா கொண்டு வரீங்க நினைக்கிறேன்.
2: நானும் ரைமிங்ல ட்ரை பண்றேன், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுமே. அப்படிதான்
6: இப்ப நம்ம மேடம் ட்ரை பண்ண டயலாக கேட்போம்.
2: ஓகே, ரெடியா?
7: ஓகேங்க சார்.
2: கட் கேமரா
6: ரோலிங் ரோலிங் ரோலிங் ரோலிங்.
7: தமிழ் படங்கள்ல மருவ வச்சுக்கிட்டு மேசிய முறுக்கிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலின்னு நினைச்சியா?
2: கபாலிடா
6: கபாலிடா
7: கபாலிடா. அதிர்ந்து இல்ல
2: சிவாஜி,
6: அங்க கபாலில இருந்து சிவாஜிக்கு
2: போயிட்டாங்க.
6: ஆக்டர் ஒண்ணுங்கிறதுனால அந்த வேற வேற பரிமாணங்கள்ல
2: அவங்க கபாலிடா பேரு கேட்டாலே சும்மா அதிர்ந்துருதுல. சூப்பர் சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்காக வேற ஏதாவது டைலாக் நாங்க பிளே பண்ணலாமா இல்ல நீங்க ஏதாவது டைலாக் வச்சிருக்கீங்களா?
7: நானே சொல்றேன் சார், மின்சார கண்ணா அந்த டைலாக் சொல்றேன்
2: சார். மின்சார கண்ணா சொல்லுங்க.
6: எனக்கு கட் கேமரா தட்டணுமா?
7: வேணாங்க சார், அப்படியே சொல்றேன் சார்.
6: அப்படியே சொல்றாங்க.
7: மின்சார கண்ணா, உன்னை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் அழகும் உன் ஸ்டைலும் உன்னை விட்டு மாறவே இல்லை.
2: கபாலி படத்துல இருந்து ஒரு மாஸ் டயலாக் கொடுத்ததும் நிறைய நேர்கள் கால் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டயலாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் கட் கேமரா ரோலிங்ல நீங்க நினைச்சீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோட மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிறது நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ரோலிங் சொல்றதுக்கு கூட தயக்கம்
1: தயக்கம் இல்லங்க. நீங்க போட்ட டயலாக்ல இருந்து
0: நான் போட்ட டயலாக்ல தூக்கலாம் வராது.
1: சொல்லவே இல்லையே.
0: ரொம்ப எனக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. ஓகே சரி, நம்மளுடைய ஃபண்டல் ஆப்பரா இருக்கட்டும். இப்ப கட் கேமரா ரோலிங்க்கு ஒரு காலர் இருக்காங்க. யாருங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிறது?
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பர்கள் இருவருக்கும் பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம் சொல்வது யாருங்கிறது?
2: மா கலையரசு முன்னெல்லாம் பாடியம்.
0: ஓகே கலையரசு சார், டயலாக் கேட்டீங்களா?
2: கொஞ்சம் சின்னதா
0: இருந்தாலும் இதுல கவாலிடா மட்டும்தான் சின்னதா இருக்கும்.
1: உங்களால முடிஞ்ச அளவுக்கு
0: நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு முயற்சி தான். ஓகே எல்லாம் ஒரு முயற்சி தான்.
1: கட் கேமரா ரோலிங்.
0: ஹலோ,
1: உங்களுக்கு தட்டியாச்சு சார்.
0: கட் கேமரா ரோலிங்.
3: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க யஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா.
0: ஓகே சார், டயலாக் கேட்டிங்களா?
2: கேட்டேன், என்னால அவ்வளவு தூரத்துக்கு சொல்ல முடியல.
0: சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க.
1: உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டயலாக்.
0: சரி, உங்களுக்கு ஏதாவது டயலாக்
1: தெரிஞ்ச டயலாக் சொல்லிருங்க,
0: உங்களுடைய ஆப்ஷன்.
2: அது எப்படி என்ன உங்களால மட்டும் முடியுது? இத்தனை வருஷம் உங்க கூட இருக்கிறேன், ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த திறமையில எங்க என்ன ஒழிச்சு வச்சிருக்கீங்க?
0: பார்த்து கேட்டு ரசிச்ச டயலாக் சொல்லிருந்தீங்க, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு. நன்றி.
1: வெற்றி, இந்த நேயர் வந்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஆர்டினரின்ற மாதிரி வேற ஒரு டயலாக கொடுத்து அதுவும் ஒரு ஃபன்னாவே போயிடுச்சு.
0: சூப்பர் சூப்பர். ஸோ அவருடைய ஒன் டயலாக் வந்தாலும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. எஸ் நீங்களும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட் கேமரா ரோலிங் கால் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்

0: ஆதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டது நிமிஷம் கட் கேமரா
3: ரோலிங்.
2: தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிங்க?
3: ஆமா, நீங்க எழுப்பி விட்டுட்டீங்க.
2: நான் எழுப்பி விட்டுட்டேன்.
3: அப்படிதான் சொல்ல,
2: நான் எழுப்பி விடல, காலர் உங்களை எழுப்பி விட்டுருக்காங்க நினைச்சீங்க. அடுத்த காலர் வந்திருக்காங்க, யாருங்கிறது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்கிறது?
4: புதுவில இருந்து ஆசைக்கு பேசுறேன். நலமா இருக்கீங்களா இருவரும்?
3: நலமா சார், நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கு சார்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். மாஸ் டைலாக் கேட்டீங்களா? கபாலி படத்துல இருந்து
4: சொல்லா சார்.
2: ஓகே, ரெடியா?
3: கட். நான் கட் கேமரா
2: ரோலிங்.
3: கட் கேமரா ரோலிங்.
4: தமிழ் படங்கள் நீங்க மறு வச்சுக்கிட்டு, மீசை வச்சுக்கிட்டு, கையிலே கட்டிக்கிட்டு, நம்பியார் கபாலின்னு கூப்பிட்ட உடனே கையிலே தூக்கி கட்டிக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டீங்களே சமான் வந்து நிப்பாய் கபாலி. இந்த கபாலின்னு நினைச்சியாடா? கபாலிடா கபாலி,
3: கபாலிடா கபாலி.
2: இன்னும்
3: நிறைய டயலாக் கூட வரும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப
2: எடுத்துட்டு வந்திருக்கோம், பட் அதை இன்னைக்கு ப்ளே பண்ண
3: முடியல. ட்ரை பண்ண விரும்புறீங்களா ஏதாவது?
4: இல்ல சார், அதே பழைய விவேக் டயலாக் தான் ஒரு சார் போட்டாரு, அதான் இருந்தது.
3: ஓகே, நீங்க விவேக் விவேக் சொன்ன உடனே உங்க சைட்ல இருந்து ஏதோ அரேஞ்ச்மெண்ட் ரெடியா இருக்கு, நீங்க ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்க போல.
2: ஆசை தம்பி சார் வந்து விவேக் சாரோட பயங்கர ஃபேன், சோ அதனால அவருக்கு டயலாக் எடுத்து
4: வந்திருப்பாங்க. சின்ன கலைவாணருடைய இது ஃபேனு சார். நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் டைம் உங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த டயலாக் போடும் பேசி காட்டிடும் சார். இன்று இதோட போதும், வணக்கம்.
3: வணக்கம் சார், நன்றி. அவரோட

0: தமிழ் ஏதோ சொல்ல வந்தீங்க.
1: இல்ல அவரோட பெருந்தன்மை பாத்தீங்களா, அவரு என்னன்னா இந்த டயட்டை என்னால பேச முடியல ஆனா அடுத்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர் நமக்கு கிடைக்கணும் இல்லையா?
0: சூப்பர். சோ அந்த கேப்புக்கு நடுவுல ஒரு காலர் ஒருத்தன் வந்திருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்கிறது?
2: ஹலோ, குட் ஈவினிங் சார்.
1: குட் ஈவினிங்.
0: யாருங்கிறது?
2: மகேஸ்வரி ஃப்ரம் மங்களம் பேட்.
0: மங்களத்துல இருந்து மகேஸ்வரி மேடம், சொல்லுங்க. டயலாக் கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன் சார்.
0: ஓகே, சோ கட் கேமரா ரோலிங் சொல்லலாமா?
2: கட்டிங் வந்துச்சு.
0: கேமரா
1: ரோலிங்.
2: தமிழ் படத்துல வரமா?

0: எதையும் சொல்லிடாதீங்க, அடிச்சும் கேட்டுருவாங்க அப்படியும் சொல்லிடாதீங்க.
1: என்னடா சொல்லக்கூடாது,
2: அதுதான் அடிச்சும் கேப்பாங்க சொல்லிடாதீங்கன்றாங்கல்ல.
1: ஓகே ஓகே
0: சரி ஓகே
1: ஓகே மேடம் தேங்க்யூ. ஆ சொல்ல போறீங்களா இன்னும் சொல்லுங்க சொல்லுங்க.
0: நீங்க டயலாக் போட சொல்லிட்டு போடவே இல்ல பாத்தீங்களா?
1: இல்ல ஆக்சுவலா இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு, சோ அதனால வேற டயலாக்
2: இங்க விருப்பத்துக்கே விட்டுட்டோம்.
0: நானே சொல்றேன், காதுலதான் எந்த இடத்துல காது குத்தினாங்க காதுலதான் அவன் என்ன குத்துன ஆசிரியர் ஒரு முறை கூட்டு வரட்டுமா? சரி அந்த மேட்டரை விடுடா, அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல காது குத்தினாங்க காதுலதான்

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த நிறைவா ஒரு காலர் வந்திருக்காங்க,
1: லாஸ்ட் அண்ட் லக்கி காலர்.
0: சோ யார் எங்க அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து
1: என்னாச்சு என்ன, நாம லாஸ்ட் அண்ட் லக்கி காலர்னே அந்த லக் நமக்கு கொஞ்சம் வேலை செய்யலையோ,
0: அன்லக்கி ஆயிடுச்சோ.
1: ஆமா, ஷோ முடிச்சுக்கணும்னு சொல்லாம சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் கிடையாது, இன்னும் ஷோ முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா தமிழ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இல்லைங்களா, ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை அதிகமாக கொடுத்ததுனால ஸோ
1: முன்னாடி
0: காலர் ஒருத்தங்க வர மாதிரியே இருக்கு.
1: இல்ல இல்ல, நீங்களே சொல்லிடுங்க.
0: சோ லாஸ்ட் காலர் யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லக்கி காலர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: கேட்டதுனால ஒரே ஒரு தடவை சொல்லி அப்படியே க்ளோசிங் கொடுத்தலாம் நான் நினைக்கிறேன். தமிழ் படங்கள் இங்க மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியார் ஏய் கபாலி அப்படின்னு சொன்னோட குனிஞ்சு சொல்லுங்க ஜமா அப்படின்னு வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா.
1: இந்த கபாலி டைலாக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு இருந்தா நெருப்புடா நெருங்கடா, அதே மாதிரிதான் இன்னைக்கு
0: நெருப்பா போச்சா. சூப்பர் சூப்பர், நிறைய கலர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. மகேஸ்வரி மேடம் பாத்தீங்கன்னா அடிஷனலா நிறைய டைலாக் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சூப்பர் சூப்பர், இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அனைத்து நேர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டவங்களுக்கும் நிவேத்தின் சார்பாக நன்றி. வரும் பாடலோட கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. ஸ்டுடியோல வந்து நம்மளுடைய ஆர்ஜே தமிழ் அப்படின்றது உங்களுக்கு நேரம் கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸ்டுடியோக்கு வெளியில பீச்ல இருந்து பண்ண போற நேரில் கூட பண்ண போற அந்த ஆர்ஜே யார் அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி ஃபேஸ்புக் பேஜே ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் யூனிஃபார்ம் ரெயின்போ 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01, நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம் சொல்லிக்கிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஃபேவரேட் அலையோடு விளையாடு ஷோக்காக நான் ஸ்டுடியோக்குள்ள ஆர்ஜே தமிழ் வந்திருக்கேன். இன்னைக்கு எந்த ஆர்ஜே வெளியில இருந்து பீச்ல இருந்து உங்களுக்கு ஷோ கண்டக்ட் பண்ண போறாருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்க கூட அவளோட மைக்க ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, காற்றலையில் கலகலப்பை அள்ளி தெளிக்கும் உங்க எல்லோருடைய ஆல் டைம் மியூசிக் பார்ட்னர், நம்ம ஊரோட அசல் அடையாளம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் கேட்டு இருக்கீங்க. வெயில் தனிஞ்சு மாலை நேர சில்லுன்னு ஆரம்பிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்க வீட்டு பிள்ளை உங்க அன்பிற்குரிய ஆர்ஜே டீமோட நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை நம்ம நேரில் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன வழக்கமா ஸ்டுடியோக்குள்ள இருந்து ஏசில உட்காந்து பேசுறவன் இன்னைக்கு எங்க இருந்து பேசுறேன்னு பாக்குறீங்களா? இப்ப நான் புதுவையின் அழகான வீராம்பட்டினம் கடற்கரை மணல இருந்தான் நேரடியா லைவ்ல வந்து நின்றுட்டு இருக்கேன். அதாவது கடல் அலை ஒரு பக்கம், சிலு சிலுன்னு வீசுற காத்து இன்னொரு பக்கம், இதோட ஆரம்பமாக போகுது நம்ம புதுவையோட பெருமை மிகு நேரலை கொண்டாட்டம் அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. இன்னைக்கு வீராம்பட்டினம் பீச்ல இருந்தா மக்களே போக போகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீராம்பட்டினம் பீச்ச செம்மையா களைக்கட்டிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் சிலைகளை கரைக்கிறதுக்காக இங்க மக்கள் வந்து ஆரவாரமா பார்த்து அப்பா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கும், அதாவது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப

ரொம்ப ஆர்ப்பாட்டமா ஆரமா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஆடிட்டு பாடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா வந்து பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வர்றவங்க போறவங்க மட்டும் இல்லாம எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெயின்போ வந்து கலந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க இருந்து நான் ப்ரோக்ராம் பண்றதுனால அப்படியே ஜாலியா நானும் ரோமியும் போக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து யாராவது பேச போறாங்க, எப்படி எல்லாம் நம்முடைய நிகழ்ச்சி வந்து ஜாலியா பண்ண போறாங்க, என்ஜாய் பண்ண போறாங்கன்றதான் நீங்க தொடர்ந்து கேட்கப்படுங்க. சோ இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். அலையோடு விளையாட கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே சீனு வெளியே பீச்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யார் கூட பேசுறாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்னு அவர்கிட்ட மைக் ஓபன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: காற்றலையில இந்த புதுச்சேரியோட அசல் அடையாளம் உங்கள் ஆல் டைம் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிட்டு வாரம் முழுக்க ஓடிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா வைப்ரேஷனா நம்ம சிக்னேச்சர் ஷோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியின் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்ப எங்க இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அலைகள் தாளாற்ற நம்ம புதுவையோட அழகான வீராம்பட்டினம் கடற்கரை மணல் இருந்தா இன்னைக்கு நேரடியா நான் லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம அவர்கிட்ட பேசலாம்.
2: ஹாய், ஹாய்,
1: வணக்கம், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: சீக்கன்ராஜ்.
1: சீக்கன்ராஜ், ஓகே. சீக்கன்ராஜ் என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
1: காலேஜ் செகண்ட் இயர் போயிருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ் லைஃப்லாம்? காலேஜ் லைஃப்னால ஒரு ஜாலியான லைஃப் இல்லைங்களா? ஓகே, எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க? சைக்காலஜி படிச்சிருக்கீங்க. வெறித்தனமான கொர்க்கா இருக்கு. ஓகே, இப்ப சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன், என் மைண்ட் எல்லாம் உங்களால ரீட் பண்ண
2: முடியுமா? உடனே நல்லா
1: கத்துக்க
2: முடியாது.
1: எம்எஸ்சி வரைக்கும் டைம் எடுக்கும். ஓகே, எதனால வந்து இந்த கோர்ஸ் நீங்க எவ்வளவு விரும்பி ஆர்வமா எடுத்திருக்கீங்க?
2: எனக்கு
1: வந்து எல்லாருக்கும்
2: சில பேர் வந்து காசு கொடுத்தா கவுன்சிலிங் போய் ஆகணும். நாங்க வந்து ஃப்ரீயாவே பண்ணலாம்.
1: வந்து கூட பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கூட ஒரு விளம்பரம் பண்ணிட்டோம், செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம் சொல்லிட்டு போயிட்டேன். இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்ப அதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? அது மாதிரிக்கெல்லாம் நீங்க இப்ப ஃப்ரீயாலாம் கவுன்சிலிங் கொடுக்குன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்படி நீங்க ஒரு சைக்காலஜி படிக்கிறீங்கன்றப்ப எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க முன்னெடுத்து போகணும்னு பாக்குறீங்க?
2: வந்து அந்த மாதிரி தூண்டுதல் அவங்களுக்கு தோணுச்சுன்னா அதுல இருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது அதுல செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாதான் அவங்க வந்து அதை மீட்டு வர முடியும். சோ அதனால அவங்க அவங்களே கண்ட்ரோலா வச்சுன்னா ஓரளவுக்கு தற்கொலை தடுக்கலாம்.
1: நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து பீச்சுக்கு போனா உங்களுக்கு இந்த மாதிரியான மனம் வந்து அப்படியே சாந்தியா இருக்கும், அமைதியா இருக்கும், எந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லுவீங்க?
2: ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்காங்க, யார்ட்டையும் பேசாம தனிமையா இருக்காங்கன்னா அவங்களும் வந்து பீச் பார்க் இந்த மாதிரி இந்த சைட்ல போனாங்கன்னா கொஞ்சம் தனியா உட்காந்து பண்ண முடிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டரா இருக்கலாம் அவங்க. சோ அதனால பீச் சைடு அந்த போலாம் அவங்க.
1: இப்போ வந்து இயற்கையோட வந்து இயந்திருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா மன அமைதிக்கு வந்து ஒரு பெரிய நிவாரணத்தை
2: கொடுத்துருந்தாங்க.
1: நீங்க இப்ப அதுக்காக வந்திருக்கீங்களா?
2: சும்மா
1: வந்துட்டு ஜாலியா உட்காந்து நேரம் இருப்பீங்க பீச்ல
2: வரைக்கும் இருப்பேன்.

0: தான் பார்க்கறேன்.
1: ஓகே ஓகே சூப்பர். அதாவது பீச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து அமைதியா உட்காருவீங்க, விளையாடலாம் மாட்டீங்க. இந்த கடல் அலைகள்லாம் பாக்குறப்ப எப்படி தோணும்? அதாவது பீச்னாலே வந்து பாத்தீங்கன்னா கடல் அலைகள் தான், கடல் அலைகள் தான் இந்த ராஜா. கடல் அலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு உணர்வு?
0: நாம வந்து எப்பயும் தனியா இருந்து பயணிச்சு, அதனால வந்து அந்த கடல் கூட இருக்கும் போது அந்த தனிமையை ஃபீல் வராது. சோ நம்ம மனசுல எதுவுமே தோண, மனசுக்குள்ள எதுவுமே தோணாது, ஃப்ரீயா இருக்கும். அதனால பீச்சுக்கு வரும்.
1: காலேஜுக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ லேட்டா போறப்ப அங்க போய் ஏதாவது லேட்டா போனா அதை சாக்கு பக்கம் சொல்லணும் பாத்தீங்களா? அது மாதிரி சொன்ன ஒரு அஞ்சு சாக்கு பக்கம் சொல்லுங்க பாக்கலாம்.
0: டிராபிக் அதிகமா இருந்துச்சு,
1: ஒண்ணு
0: வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு வர லேட்டா
1: இருக்கு, ரெண்டு
0: பஸ் மிஸ் பண்ணிட்டேன்,
1: மூணு
0: அப்புறம் வேற என்ன நிறைய இருக்கு.
1: நிறைய சொல்லுங்க, நான் கேட்டது அஞ்சு.
0: வீட்டுல வேலை செய்ய சொல்லியிருந்தாங்க, அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு லேட் ஆயிடுச்சு.
1: ஓகே,
0: நோட்டு மறந்து வச்சா போய் திருப்பி எடுத்துட்டு வரமா லேட் ஆயிடுச்சு.
1: ஓகே சூப்பர்,
0: நிறைய.
1: அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயம், இங்க போயிட்டு வந்துட்டு வீட்டுல
0: மாட்டிக்கிட்டீங்க,
1: வீட்டுல மாட்டிக்கிட்டீங்க, இங்க ஸ்டீஃபன் ராஜ் எங்க போயிட்டு வந்தா சொல்லி வீட்டுல மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டப்ப அவங்க கிட்ட சமாளிக்கிறதுக்காக சொன்ன ஒரு அஞ்சு பொய் சொல்லுங்க பாக்கலாம்.
0: வர வேல ஒரு பிரச்சனை, அதனால அந்த பிரச்சனை பஸ் போல சண்டையில முடிச்சு அதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய
1: அப்புறம்
0: பஸ்ல சண்டை நடந்துச்சு, பஸ்ஸுக்கு சண்டை, அதனால லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸாலதான் மோஸ்ட்லி அப்படி காரணம் காட்டி சொல்லுவோம்.
1: சைக்கிள் பஞ்சர்
0: ஆயிடுச்சு, நாம பஸ் தானே போய்
1: அப்படி தப்பிச்சு.
0: ஆமா
1: சரி ஓகே. இப்ப போன் பேசிட்டே இருக்கிறீங்க, ஆனா அந்த போன் தால கட் பண்ணணும். நான் இது வளர்ந்து போயினே இருக்குது, போன் தால கட் பண்ணணும். அதுக்கு சொல்ற ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுங்க பாக்கலாம்.
0: இப்ப என் ஃப்ரெண்டு பேசுனாலும் எங்க அம்மா எனக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க சொல்லிடுவேன். இப்ப வேற என்ன ரிலேஷன்ஷிப் பேசுறேன்னா அக்காட்ட கொடுத்தோம், நீங்க அவங்க கிட்ட பேச சொல்லிட்டு நான் வந்து வந்துருவேன். வேற எதுனா
1: அப்புறம் வேற யாரும் என்ன அப்புறம்
0: வேற யாரும் பேசுவோம் நம்ம கிட்ட, வேற யாரும் அந்த அளவுக்கு
1: பேசுறது இல்லை. நீங்க போன் வருது கட் பண்ணணும், அஞ்சு விஷயம் சொல்லிட்டு கட் பண்ண
0: ரொம்ப நேரம் பேசுறேன். தலைவலிக்கிற மாதிரி
1: கை வச்சிருக்கிற
0: படிக்கிற வேலை இருக்கு, எழுதுற வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமா
1: பேசுறேன். சூப்பரா பேசுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: எனக்கு இப்போ புதுசாதான் இருக்கு, நாமளும் ஒரு மீடியா சைட் பேசுறோமே, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு புதுசா இருக்கு.
1: ஓகே சூப்பர். சண்டே ஈவினிங் வீட்டை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பேசுறதுக்கு நன்றி. இன்னைக்கு வீராம்பட்டினத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான முறை நிகழ்ச்சி நேயர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நாம நிறைய பேர்கிட்ட பேச போறோம். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இதே FM ரெயின்போ புதுவை 102.8.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போல ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அலையோடு விளையாடு கேட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே சீனு வீராம்பட்டினத்துல ஷோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா யார் கூட பேச போறாருன்னு கேட்டுடலாம்.
4: இளைஞர்களின் இதய துடிப்பு பிரச்சான இசையின் சங்கமம் இதேசம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. பாட்டும் இருக்கும், இங்க பல பல கலாட்டாவும் இருக்கும். இது நம்ம கெத்தான அலையோடு விளையாடு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. சிறு சின்ன வீசுற கடல் காத்து, மிளக்காய் பஜ்ஜி, செல்ஃபி எடுக்கிற காலேஜ் கேங் தொட்டு வீராம்பட்டினம் பீச்சே இப்ப செம ட்ரெண்டிங் மூட்ல இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, நம்ம அவங்க கிட்ட பேச போறோம். ஹாய்,
5: ஹாய்,
4: வணக்கம்.
5: வணக்கம்,
4: உங்க பேர் சொல்லுங்க. யுவஸ்ரீ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவங்க கடை வரைக்கும்
5: போயிருக்காங்க.
4: கடை வரைக்கும்

0: போயிருக்காங்க, மிளகாய் பிடிச்சி வாங்க போயிருக்காங்களா? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. பீச் வந்திருக்கீங்க, கடை பீச் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு?
1: காளான், அப்புறமா மிளகாய் பஜ்ஜி, எல்லாமே
0: எல்லாமே. இங்கப்பா நான் சாப்பிடுறோம்மா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்கன்றீங்களா? சரி ஓகே, பீச் எல்லாம் வந்து இந்த மணல் வீடு எல்லாம் கட்டி விளையாடுவீங்களா? மணல் கோட்டை எல்லாம் கட்டுவீங்களா? எந்த எந்த உயரத்துக்கு, எவ்வளவு உயரத்துக்கு கட்டுவீங்க?
1: கொஞ்சம்
0: நான் வந்து அப்படியே சில கேள்வி எல்லாம் கேட்கறேன், அதுக்கு நீங்க டக்குனு பதில் சொல்லணும். எப்படி
1: சொல்லணும்னா
0: டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்னா? ஓகேவா? சரி ஓகே. பா பா எழுத்துருக்கு பாத்தீங்களா, அந்த பா என்ற எழுத்துல தொடங்குற ஒரு அஞ்சு ஊர் பேர் சொல்லுங்க பாக்கலாம். பாலாடுப்பட்டா, ஓகே.
1: பழனி,
0: ரெண்டு.
1: பங்கூர்,
0: மூணு.
1: யோசிக்கிறீங்க
0: ரொம்ப
1: ஜாலியா இருக்கு, புதுசா எனக்கு ஏதோ கத்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு,
0: அவ்வளவுதான். நல்லா பேசுனீங்க, ஜாலியா பேசுனீங்க, நல்லா பீச் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நம்ம ரிலேஷன்ல பேசுறதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு வீராம்பட்டினம் பீச்ல இருந்து நம்ம ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம நம்முடைய நிகழ்ச்சியும் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் இதே என்ஜாய்மெண்ட்டை எஃப்எம்ல கேட்கணும்னா தொடர்ந்து இசையோட இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க ஆலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சீனு வீராம்பட்டினம் பீச்ல இருந்து ரொம்ப சூப்பராவே ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா யார் கூட பேச போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பல்லாயிரம் குடும்பங்களை அன்பால் இணைக்கும் ஒரே வானவில் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சின்ன குழந்தை முதல் பெரியவர்களே சிரிச்சு சிரிச்சு மகிழும் நேரலை கொண்டாட்டமான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. சண்டே ஈவினிங் குடும்பத்தோடு வந்து முதல்ல வீடு கட்டி விளையாடுற நம்ம குடும்பங்களால இன்னைக்கு இந்த வீராம்பட்டினம் கடற்கரை தீவிரவாதம் வந்து பார்த்தோம்னா ஜாலியா போயிட்டு இருக்கும். கூடவே விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய அந்த ஒண்ணு விஜயம் நடந்துட்டு இருக்கும். அதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளே நேஷா பேசுறதுக்காக ஒரு இல்லத்தரசி ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சி வந்துட்டீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் லட்சுமி.
1: ஓகே லட்சுமி மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: மத்தியா
1: இருக்கும் இல்லைங்களா?
2: ஆமா, கண்டிப்பா.
1: ஓகே ஓகே, சூப்பர். சரி, வேற சொல்லுங்க.

0: ஜாலியா பசங்க கூட விளையாடுவோம், ஜொக்கா விளையாடுறது, குடிக்கிறாத்த விளையாடுறது, மண்ணு நோண்டிட்டு காலை எல்லாம் உள்ள பபசி அந்த மாதிரி விளையாடுறது, காலை குடிச்சு விட்டுறது அந்த மாதிரி. நாம சின்ன குழந்தை வந்து விளையாடுவோம், பிள்ளைங்களோட சேர்ந்து நாங்களும்
1: விளையாடுறோம்.
0: ஆஹ், கண்டிப்பா அது என் தங்கச்சி கூட விளையாடுறது. ஆமா,
1: சின்ன பிள்ளைங்க
0: அவங்க என்ன தள்ளி விடுறாங்களோ, நான் அவளை புடிச்சு தள்ளி விடுறது.
1: அதாவது
0: விநாயகர் சிலை எப்படி கரைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து மோலை தனித்தனியா வச்சுட்டு போற மாதிரி வச்சுட்டு போக மாட்டாங்க. வீடு வீடா வந்து பிள்ளையார அழைச்சிட்டு போவாங்க. அப்ப ஒவ்வொரு வீட்லயும் சின்ன சின்ன பிள்ளையார நாங்களாவே தூக்கி வச்சுக்கிட்டு மோலை முன்னாடி அடிச்சுட்டு கூட பின்னாடி தூக்கிட்டு போவோம். வேறு இந்த தீங்க நாங்க போட்டு நாங்க முத
1: இந்த எழுத்துல தொடங்குற ஒரு அஞ்சு ஊர் இருக்குதுல்ல,
0: மங்களம், மதுரை, மாமல்லபுரம், மயிலாடுதுறை, மாத்தூர், மருதூர், அதுக்கப்புறம் வந்து மன்னார்குடி.
1: ஓகே ஓகே, செம்மை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க.
0: ஆமா ஆமா
1: ஆமா, ஃபேமிலியில ஓகே. அஞ்சு பேர் பேர் சொல்லணும்னா மா என்ற எழுத்துல இருக்கு.
0: அஞ்சு பேர் பேரும் மா.
1: ரிலேஷன் யாரும் கட்டிட்டு
0: மணி, மணிகண்டன், மல்லிகா, மாலா, மாலதி, மாலதி மகா,
1: சொல்லுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமையல், சமையல் இருக்கிற அஞ்சு சமையல் பாத்திரம் சொல்லுங்க.
0: சமையல் பாத்திரம்,
1: ஆமா, அஞ்சு பாத்திரத்தோட பேரு.
0: மானல், தோசைக்கல்லு,
1: சாதம் வடிக்கிறேன், தொடர்ந்து பேசலாம் அவங்க கிட்ட. இசையோட இணைந்திருங்கள். இந்தியா ரெயின்போ புதுவை 102.8.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 5:41:17 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சீனு வீராம்பட்டினம் பீச்ல இருந்து ரொம்ப சூப்பரா ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா யார் கூட பேசுறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
2: எப்பவுமே லைவ்லி, எப்பவுமே அதிரடி. இது உங்களே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பீச்ல போயிட்டு இருக்கு. ஜாலியா எல்லாருமே பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீராம்பட்டினம் பீச் மணல்ல காத்து வாங்குற மக்களை மடக்க கையுற மைக்கோட இன்னைக்கு நான் உங்க ஆர்ஜே ஸ்கிரீன்ல பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா காத்து நல்லா சிறுன்னு அடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப மழை நீர் அடிக்கடி வந்து தென்பட்டுடுச்சு. ஏன்னா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னதான் அடைமழை அடிச்சாலும் நம்ம சிட்டிஸ்களோட உற்சாகம் வந்து எப்பவுமே குறைஞ்சதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிட்டி பசங்க வந்து நம்ம நேஷ்ல பேசப்படுறாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர்
2: என்ன படிக்கிறீங்க?

0: என்ன பண்ண போறீங்க? மழை நினைய போறீங்க? இப்ப நான் வந்து ஒருத்தன் பத்திலே பேசிக்கிறேன். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? என்ன படிக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு பாடுவீங்க? மழை பாட்டு பாடுறது என்ன பாட்டு
1: பாடுறீங்க?
0: சூப்பர். ஓகே, ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முகேஷ்.
0: முகேஷ், நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, சூப்பர். ஜாலியா பீச் என்ஜாய் பண்ண வந்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா?
1: எனக்கு பீச்னாலே ரொம்ப பிடிக்கும், ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்தாலே நான் போய் குளிப்பேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம அப்படியே வந்து வெளியே வந்து போய் பாப்கார்னு இல்லைன்னா ஐஸ்கிரீம் இல்லைன்னா இதெல்லாம் சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிட வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன்.
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சுற்றுச்சூழல் திரும்ப பேச போறோம். சரி சரி, ஓகே. இப்ப நான் வந்து
1: சொல்லுங்க.

0: எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப
1: பிடிச்சிருந்தது.
0: எனக்கு வந்து நீங்க பேசுறத பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க நிறைய கேள்வி கேட்டதோட கொஞ்சம் ஆர்வமா இருந்தது. அவ்வளவு நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டியா இந்த இதுல எல்லாம் பேசுறேன். இது வரைக்கும் நான் பேசுறதுல இருந்ததுலாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு.
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது வீராம்பட்டினம் பீச்ல மழை ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல மறைவிடத்தை தேடி ஓடிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பீச்ல இருந்து மறைவிடத்தை தேடி போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. இருந்தாலும் இந்த கிளைமேட்ல இந்த மழைன்றது எல்லாருமே இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இந்த மழையையும் வந்து நம்ம உங்களுடைய மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர் நம்மகிட்ட நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இசையோட இணைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். நமது FM ரெயின்போ புதுவை 102.8
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: அலையோடு விளையாடு ஷோவோட நிறைவு தகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு தருணத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்ஜே சீனு வீராம்பட்டினம் பீச்ல இருந்து ரொம்ப சூப்பரா ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இன்னைக்கு விநாயகர் சிலைகள் கரைக்கிறத பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு. கூட நிறைய சின்ன பசங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. லாஸ்டா வந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க இப்பதான் எஃப்எம்ல பேசுறோம், மொத மொத பேசுறோம், அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற அவங்களோட நெகிழ்ச்சியும் சேர்த்து பகிர்ந்துகிட்டாங்க. வரும் பாடலுடன் இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோ நிறைவு பெறுகிறது.
2: Come on, here we go. Ayo. Do you wanna know? Ah. Fasten your seatbelts, let's take off now.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேயர்களே, விளம்பரத்தினை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நடைபெறும் சுற்றுச்சூழலின் எதிர்காலம் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றுள்ள இந்திய குழுவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மானிய விலை LPG சிலிண்டர்களை பெறுவதற்கு வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள பயோமெட்ரிக் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை புதுடெல்லியில் நடைபெறும் சுற்றுச்சூழலின் எதிர்காலம் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். 2 நாள் நடைபெறும் இம்மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்ச்சியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு PV நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா மற்றும் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டில் பருவநிலை மாற்றம் குறித்து அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் பலர் தங்களது அனுபவங்களை எடுத்துக் கூறினர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இளவேனில் வாலறிவன், விதர்ஷா கே வினோத், சோனம் உத்தம் மஸ்கர் ஆகியோர் அடங்கிய குழுவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய குழுவினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுடெல்லியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகான் இந்தியா 2026 மாநாடு நிறைவடைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 52 நாடுகளைச் சேர்ந்த 300

0: பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 150-க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் உரையாற்றினர். ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் அரங்கங்களும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றன. 40,000-க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 56 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சிப்கள் தயாரிப்பில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமி கண்டக்டர் வடிவமைப்பு ஒவ்வொரு பிரிவிலும் ஏராளமான முயற்சிகள் தேவைப்படும் தொழிலாக இது அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொழிலை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள், செமி கண்டக்டர் தொழில்துறை ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இணைய வழி தாக்குதல்களை சமாளிக்க செமி கண்டக்டர் துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவை விரும்பாத சில நாடுகள் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்கிறார். அவர் தனது மக்களே தேசிய சேவை என்ற தாரக மந்திரத்தால் தனது தளராத அர்ப்பணிப்பால் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார். அவரது தொலைநோக்கு பார்வையில் வருகிற 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அரசு கடுமையாக உழைத்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக வலுவூட்டல் மூலம் இந்த அர்ப்பணிப்பு மக்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. இது தொடர்பாக நமது சிறப்பு தொடரில் இந்த தொலைநோக்கு பார்வை எவ்வாறு செயலாக மாற்றப்பட்டுள்ளது என காண்போம்.
1: கோவிட் பெருந்தொற்றின் போது வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தெருவோர வியாபாரிகளுக்காக பொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம். தெருவோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா கடன் வழங்கும் திட்டமான ஸ்வாநிதி திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், பிணையில்லா கடன் பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் தெருவோர வியாபாரிகளின் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நம்பிக்கை, கண்ணியம், அதிகாரமளித்தலின் அடையாளமாக இத்திட்டம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் பயனாளிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர், வியாபாரிகளின் உறுதிப்பாடும் வணிகமும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தெருவோர வியாபாரிகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் பிணையில்லா கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வியாபாரிகளுக்கு முதல் தவணையாக 15,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். ஒரு வருட காலத்திற்குள் இந்த முழு தொகையை செலுத்திய பின்னர் இரண்டாவது தவணையாக 25,000 ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது. அதனை 18 மாத கால தவணைக்குள் செலுத்திய பின்னர் 50,000 ரூபாய் 3வது தவணையாக வழங்கப்படுகிறது. இந்த கடனை சரியாக செலுத்தும் பட்சத்தில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வட்டி மானியமாக 7% அளிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 2026 வரை இத்திட்டத்தில் 78 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அவர்களுக்கு இதுவரை 18,000 கோடிக்கும் மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் 2ஆம் கட்ட தவணைக்கும், 8.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் 3ஆம் கட்ட தவணைக்கும் முன்னேறி உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் நேற்று நாடு முழுவதும் மத்திய அரசு பணிகளில் புதிதாக இணையவுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி காட்சி மூலம் வழங்கினார். ரோஜ்கர் மேளா என்னும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலகில் 40 நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதாகவும், இந்த ஒப்பந்தங்களால் இந்திய இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெரிய நகரங்களில் மட்டுமல்லாது தற்போது புதிய நகரங்களிலும் உருவாகி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கு போதிய அளவில் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் விக்சித் பாரத் யோஜனா திட்டம் மூலம் சுமார் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் இளைஞர்கள் சாதிக்க மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் நடைபெறும் முகாம் மூலம் 51,000 பேருக்கு வேலை கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 12,00,000 பேர் இந்த வேலை

0: வாய்ப்பு முகாம் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளுக்கு மாநில அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. விழாவில் 5 அடி விநாயகர் முதல் 21 அடி வரையிலான சிலைகளை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட்டனர். சாரம் அவைத்திடலில் விநாயகர் சதுர்த்தி பேரவையின் சார்பில் 21 அடி உயரத்தில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாள்தோறும் பூஜைகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிராமப்புறங்களில் விநாயகர் சிலைகள் கடந்த 16ஆம் தேதி கரைக்கப்பட்டன. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக புதுச்சேரி நகர பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: புதுச்சேரி நகர பகுதிகளில் இன்று காலை முதலே வைத்திக்குப்பம், சாரம், முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை, பெரியார் நகர், உப்பளம், முதலியார்பேட்டை, தேங்காய்திட்டு, அரியாங்குப்பம், மூலக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் சாரம் அவ்வைத்திடலுக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்டன. தமிழக பகுதியான வானூர், செஞ்சி, மதுரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளும் வாகனங்களில் கொண்டுவரப்பட்டன. இந்த சிலைகளுக்கு சாரம் அவ்வைத்திடலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு மேளதாளங்கள் முழங்க புதுச்சேரி நகர பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலையை சென்றடைந்தன. தொடர்ந்து கடற்கரையில் சிலைகளுக்கு பூஜை செய்யப்பட்டு கடலில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக கடற்கரை சாலையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
0: மானிய விலை எல்பிஜி சிலிண்டர்களை பெறுவதற்கு வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள பயோமெட்ரிக் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒழுங்குபடுத்தப்பட்ட சில்லறை விற்பனையில் நுகர்வோர் சிலிண்டர்களை பெறுவதற்கு ஆதார் இணைப்பு பயோமெட்ரிக் அவசியம் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள உண்மையான நுகர்வோர்களுக்கு மானிய விலையில் கிடைக்கும் சிலிண்டர்கள் உறுதி செய்யப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானிய விலை சிலிண்டர்களை வணிக பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தவிர்க்க இது வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆதார் பயோமெட்ரிக் இணைப்பை இதுவரை 27,43,00,000 நுகர்வோர் பதிவு செய்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நடைபெறும் சுற்றுச்சூழலின் எதிர்காலம் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றுள்ள இந்திய குழுவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மானிய விலை எல்பிஜி சிலிண்டர்களை பெறுவதற்கு வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள பயோமெட்ரிக் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
3: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
2: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.

0: நீங்க உங்களுடைய விருப்ப பாடல போன் பண்ணி கேட்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரோ இல்ல மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுங்க 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் துவக்கமாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் முதல் அழைப்பாளர் யார் இங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு முன்னிற வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: கலையரசு பாளையம்.
0: வணக்கம் கலையரசு சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியின் துவக்கமா ஒரு பாடல் கேட்க போறோம், உங்களுடைய விருப்ப பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து அப்ளை பண்ணணும்?
1: வருகிறது ஒரு பாடல் கீதாஞ்சலிக்காக.
0: ஓகே, கீதாஞ்சலி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது கேட்டேன், ஜெய் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போல.
1: நன்றி
0: நன்றி.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கு நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: the individual event of the same competition, Ella Wallin proved to be amazing. She secured another silver medal. So two silvers for her, two silvers for India.
1: जी हाँ, और इसी के साथ मेडल की उम्मीद अभी खत्म नहीं हुई है, क्योंकि मिक्स मार्शल आर्ट में सुचिका सेमीफाइनल में पहुंच चुकी हैं और अपने लिए एक कांस्य पदक सुनिश्चित कर चुकी हैं। कल उनका मुकाबला सेमीफाइनल में होगा।
0: Right, and in cricket as well, another medal has been secured. It's currently not reflecting on the medals tally, but will reflect soon. Shefali Varma, the swashbuckling opener, today scored a century for the Indian women's team in the semi-final against Bangladesh. And riding on her performances, India defeated Bangladesh by 114 runs. Now, they will face off against Sri Lanka for the gold medal.
1: हॉकी में भी बहुत शानदार खबर है, जहां महिला और पुरुष दोनों ने ही अपने मुकाबले जीतकर आगे की राह तय कर ली है। महिलाओं में मुकाबला हुआ 19-0 का, उज्बेकिस्तान को मिली हार, भारत को मिली जीत। वहीं पुरुषों में भारत ने जीता है इंडोनेशिया के खिलाफ मुकाबला, जहां 13-1 से मिली है भारत को जीत।
0: And for both the teams, there were multiple goal scorers, which is a heartening thing to see. Remember, we want both these teams to win gold medal, because winning a gold medal does not only mean that you become the kings of or the queens of Asia, but also you secure a qualification to the LA Olympics in 2028. Moving on to the badminton court, the Indians women's team was in action today. PV Sindhu got us off to a good start by defeating the Kazakhstan opponent in straight sets, and Tanvi Sharma and Unnati Hooda followed suits. Everybody won their matches in straight sets, and therefore the Indian team won the fixture and they have progressed to the quarterfinals, where Japan is waiting for them.
1: कहीं उम्मीदें जगी हैं तो कहीं उम्मीदों पर पानी फिरा है। भारत में पुरुषों के 100 मीटर बैकस्ट्रोक में तैराकी में भारत के ऋषभ दास छठे पायदान पर रहे 54.77 के अंकों के साथ। छठे पायदान पर रहकर इनका पदक का सपना छूट गया।
0: And in tech ball, a new sport, a mixture of table tennis and football, we came very close to winning not just one but two medals. Quincy D'Souza had made it to the bronze medal match in the women's individual section. However, she lost there, and then she turned up again for another match alongside her mixed doubles partner, Mohammad Anas Beg. And unfortunately, there Quincy broke down. She was suffering with some lower back injury, due to which they were not able to get over their Vietnamese opponents, and they had to miss out on the bronze medal.
1: पूरे दिन के इस लेखे जोखे के बाद नजर डालते हैं एक बार मेडल टैली पर, जहां भारत 10वें पायदान पर दो सिल्वर मेडल लेकर काबिज है। इसी के साथ साथ यहां पर पहले पायदान पर मौजूद है चाइना, जिन्होंने 11 गोल्ड, 6 सिल्वर और 3 ब्रॉन्ज मेडल अपने नाम किए। दूसरा पायदान है जापान का।
0: Right, and remember, we will be joining once again in an hour's time at 7:30. We'll be telling you what's in store tomorrow. Stay tuned to Akashvani.
2: Asian Games 2026, Aichi Nagoya.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லி அஞ்சல்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ FM Rainbow 102.8 ல நீங்க கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம் சொல்லியிருந்தேன். இப்போ நேர் தன்னோட விருப்ப பாடல் கேட்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க இருந்தா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம், யாருங்க இருந்தா இருப்பது?
7: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
3: வணக்கம் சார்.
7: படம் வந்து அடுத்த வரிசு, பாடல் வந்து பேசக்கூடாதா?
3: பேசக்கூடாது, நீங்க பேசாம பாட்டு கேளுங்க அப்படின்றீங்க. தேங்க்யூ கால் பண்ணது.
7: பேசக்கூடாதான்னு
3: கேக்குறேன். பாடலை கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ கால் பண்ணுங்க. நன்றி சார், உங்களுக்கான பாடல் வருது.
7: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 6:49 நீங்க கேட்டு வந்த நிகழ்ச்சி உங்களுடைய மனம் விரும்பும் பாடலை கேட்கும். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார். என்ன சாங் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில? நலம் நலம். என்ன சாங் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: வெண்ணை தாண்டி வருவாயா, எது திரைப்படத்தின் பெயர்? இதுல இருந்து ஏ ரஹ்மான் அவர்களுடைய

0: இசையில மன்னிப்பாயா. எனக்கு இந்த அவங்களோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
1: ஓகே, அது மட்டும் தான் ரீசன், மத்தபடி வேற எதுல ரீசன் இல்ல. ஏன்னா வினை தாண்டி வருவாயா கேக்குறீங்க, மன்னிப்பாயெல்லாம் கேக்குறீங்க, சாதம்
0: கேக்குறேன்.
1: ஆமா, இல்ல இல்ல, ஓகே ஓகே. உங்களுக்கான சாங் வந்து கேட்டேன், ஜெயப்படுங்க. வினை தாண்டி வர திரைப்படத்துல நன்றி.
0: தேங்க்யூ சார், பை பை.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்ப்பாடு நாளை காலை 7:25 FM ரெயின்போவில் கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8. நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாருங்கிறது?
3: வணக்கம் சார், நான் கொம்பாக்கம் சாம்பசிவம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன சாங் வேணும், எந்த மூவில இருந்து?
3: படத்துல இருந்து ராதை மனதில்.
2: ஓகே சார், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வருது கேட்டேன், ஜெய பண்ணுங்க. ஸ்நேகிதிய படத்துல இருந்து ராதை மனதில் சார்.
3: தேங்க்யூ.

படி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் நேர்கும் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பணிச்செய்தி கேட்கலாம். முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 க்கு

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பருவநிலை பாதிப்புகளை குறைக்க வலுவான காலநிலை நடவடிக்கை அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இவற்றை சமீபத்திய காலங்களில் நடைபெற்ற பல இயற்கை பேரழிவுகள் தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அவர் இன்று மாலை புதுடெல்லியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த மாநாட்டு நிறைவு விழாவில் பங்கேற்று பேசினார். பத்திரிகையாளர் பாயல் மேத்தாவின் திடீர் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கள நிலவரங்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த தேசிய பிரச்சினைகள் குறித்த செய்திகளை வெளியிட்டு வந்த ஒரு கடின உழைப்பாளி அவர் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன்னார்வலர்கள் உட்பட 100,000+ மேற்பட்டோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக அமைச்சர் விடுத்துள்ள ஊடகப் பதிவில், இந்த சாகச நிகழ்ச்சி ஒழுக்கம், துல்லியம், குழுப்பணி ஆகியவற்றின் கலவை என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்த 20 ஆண்டுகளில் $38 trillion அதிகரிக்கும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற IIT நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும், நமது நாடு மகத்தான எதிர்காலத்தை நோக்கி பயணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்யும் வகையில் கவச் பாதுகாப்பு திட்டத்தின் 4.0 பாதிப்பிற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரயில் தடங்களில் அபாயகரமான நிலையில் சிக்னலை கடந்து ரயில் செல்வதை தடுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு கவச் திட்டமாகும். இதை ரயில்வே அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு ஆட்டத்தில் இந்தோனேஷியாவை இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாட நாளை காலை 7:25 நமது எஃப்எம் ரெயின்போவில் கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்க கேட்டு வச்சிருக்கிற நிகழ்ச்சி மனம் இருந்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யாருங்க இருந்து?
1: வணக்கம் சார், திருவண்ணாமலை கிருஷ்ணமூர்த்தி.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
1: சீதா பாட்டுல இருந்து வேணா வேணா விழுந்துருவான ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன கவிதை.
0: சொல்லுங்க சார்.
1: மனதை மயக்கும் உந்தன் வசீகர விழி வலைகளுக்குள் என்னை சிறைபிடிக்க துடிக்கும் உந்தன் சிலந்தி வலை சிரிப்பலையில் ஈட்டி முனைகளாய் காட்டி மிரட்டும் உந்தன் இமை கம்பி சிறைகளுக்குள் பூவாய் இதழ்விரிய புன்னகையார் எழில் புரியும் உந்தன் பூஞ்சிருப்பின் தேன் முகையில் நானே தானாய் விழுந்துடுவேனா என்னை வீணாய் நானே இழந்துடுவேனா ஒரு முறை சிரித்தாய் ஆயுள் வரை என்னை சிறை வைத்தாய் வேணா வேணா விழுந்துடுவேனா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், பாடலுக்கான பிரசன்டேஷன் சூப்பரா ஒரு கவிதையா கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போவில் கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியுடைய நிறைவா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி.
0: வணக்கம் சார். நிகழ்ச்சி நிறைவா உங்களோட விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்ளை பண்ணும்?
2: படம் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன், மான இடி இடிக்கலாம் அந்த பாடல் வருகிறேன் சார்.
0: ஓகே சார், இங்கே லைட்டா இடி இடிச்சுட்டு தான் இருக்கு.
2: சோ உங்களோட மழை சார், எங்களுக்கு 2 மணி நேரம் நல்ல மழை சார்.
0: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ கால் பண்ணது, நன்றி சார்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: நேயர்களினும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்பெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031 இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்புத் துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5,500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்பட உள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாகம் மூலம் 18,000 மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும்,

0: 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பியிருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கட்டுமான பணிக்காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030 ஆண்டு டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின்போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக நடைபெறுவதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல், சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்புத்துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1,000-க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1,100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதேவேளையில் தாக்குதல் நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம் என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல் நிறுத்தப்படாதவரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 2000-க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள்

0: ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
4: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
5: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 FM ரெயின்போவில் கேட்கலாம்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஜலவட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பணச்செய்தி கேட்கலாம். நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30

நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 9:30 மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம், ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீ வாச்சவ் அவர்கள், ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹெச் வினோத்குமார் அவர்கள், தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள், அமைப்பு ஜே ஜெயா, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

இன்று இரவு 8:05 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போவில்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே
2: அப்படியே பேசிட்டாலும்.
0: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
0: கோரி மேடு
4: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
5: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
6: நேரம் 7:30.
7: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
8: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
9: எப்படின்னா,
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
10: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
11: தமிழ் தமிழ்.
12: ஆ வா லட்சுமி, வா உள்ளவா, வந்து உட்காரு வா.
11: ஆ வரேன் தமிழ்.
12: இன்னும் எப்படி இருக்கிற, பாத்து ரொம்ப நாள் ஆகுது.
11: அது ஏன் கேக்குற? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதான் கொஞ்சம் வர முடியல.
12: டாக்டர் கிட்ட போனியா?
11: ஆ டாக்டர்ட்ட எல்லாம் காமிச்சேன், டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டேன். இப்பதான் கொஞ்சம் உடம்பு தேறி ஒரு 15 நாள் ஆச்சு இது கியூர் ஆகறதுக்கே.
12: இந்தா இது எப்படி இருக்குன்னு பாரு.
11: என்னது இது, சூப் மாதிரி இருக்கு.
12: நான் வந்து கஷாயத்தையே சூப் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்ல, சோ எல்லாருக்கும் கோல்டு, ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னெச்சரிக்கையா நாம இந்த மாதிரி கஷாயங்கள் எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்ப நம்ம ஹெல்தியா வச்சுக்கலாம்.
11: ஓ அப்படியா, சரி குடு, நானும் குடிச்சு பாக்குறேன்.
12: எப்படி இருக்கு?
11: சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் காரமா தெரியுது, பட் நல்லா இருக்கு. தமிழ் எப்படி செஞ்ச, இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது?
12: எல்லாமே நான் மொட்டை மாடியில தான் வச்சிருக்கேன்.
11: மொட்டை மாடியிலயா?
12: ஆ மூலிகை தோட்டம் வச்சிருக்கேன், மூலிகை தோட்டம் வச்சிருக்கேன். உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போகணும்லாம் அவசியம் இல்ல, வீட்டுல இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பாத்துக்கலாம். அப்படியும் நமக்கு சரியாகல அப்படின்னா மட்டும் டாக்டர் கிட்ட போனா போதும் இல்லையா? அதனாலதான் நான் வச்சிருக்கேன். ஏன் நீ பாத்தது இல்லையா என்ன என் தோட்டத்தை?
11: இல்ல தமிழ், எனக்கு நீ வச்சிருக்கிற மூலிகை தோட்டம் பத்தில எதுவுமே தெரியாது. எப்ப வச்ச, உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது?
12: ஆகாஷ்வாணி புதுச்சேரியில உழவர் உலகம் ப்ரோக்ராம் நம்ம கேப்போம் இல்லையா?
11: ஆமா,
12: அதுலதான் இந்த இன்டர்வியூவ கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கே, நமக்கும் நிறைய தேவைகள் இருக்கு, சோ நம்ம இத வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன்.
11: அப்படியா?
12: ஆமா, நான் அத போட்டு காட்டுறேன், நீ கேளு, உனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்.
11: சரி போடு கேக்கலாம்.
7: நகர்ப்புறத்தில் மூலிகை தோட்டம் அமைத்தலும் வருமானம் பெருக்குதலும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர். முருகன் அவர்களுடன் நேர்முகம் கண்டு

0: என்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நாம வாழும் நகர்ப்புறங்கள்ல இடப்பற்றாக்குறை இருந்தாலும் நமது வீடுகளில் மாடித்தளம், பால்கனி, ஜன்னல் ஓரம் இது போன்ற சிறிய இடங்களில் கூட பயனுள்ள மூலிகை தாவரங்களை வளர்க்க முடியும் இல்லைங்களா?
2: தாராளமா.
1: வீட்டினுடைய அன்றாட தேவைக்கு பயன்படும் மூலிகைகளே நாம வளர்ப்பதுடன் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி கூடுதல் வருமானமும் பெற முடியும். நகர்ப்புறத்துல மூலிகை தோட்டம் அமைத்தலும் வருமானம் பெருக்குதலும் இந்த தலைப்புல தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சாலும் இருக்கிறேன் சார். முதல்ல நகர்ப்புறத்துல மூலிகை தோட்டம்னா என்ன, வீட்டுல இதனை அமைப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: பொதுவாக வந்து உலகத்துல சுமார் 5000 கோடி தாவர வகைகள் உயிர் வாழ்கின்றன. அவற்றில் மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் பயன்படக்கூடிய தாவரங்களை தான் நாம் மூலிகை எனப்படும். இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தும் வகைகள் நிறைய இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம சிறு சிறு செடிகள் வைப்போம். காரணங்கள் என்னன்னாக்கா இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தவும், அவசர தேவை மருத்துவத்துக்கும் பயன்படக்கூடியதாகவும், சில வாசனை திரவியங்களாக பயன்படக்கூடிய மூலிகைகளாகவும் நாம் வந்து வளர்க்குறோம்.
1: என்னென்ன மூலிகைகளாக வளர்க்கலாம்?
2: துளசி, ஆடுதொடா, தூதுவளை, திருநீற்று பச்சிலை. அந்த திருநீற்று பச்சிலையை பசங்க வந்து விளையாடிட்டு போயிட்டு போது தெரியாத தொட்டுட்டு போனா கூட அதனுடைய வாசனைகள் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மூக்கில் வந்து முகர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த நுரையீரல்ல இருக்கிற தொற்றுகள் வந்து இயற்கையாகவே குறையுதுங்களே.
1: இப்போ மூலிகை தோட்டம் அமைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவை சார்? மாடித்தளம், பால்கனி இது போன்ற இடங்கள்லாம் எப்படி அமைக்கலாம்?
2: அதிக இடம்ன்றது தேவையில்லைங்க. ஒரு 5 ஜாடி இருந்த போதும். மனசு தான் முத வேணும். செடி வைக்கணுன்ற எண்ணங்கள் முதல் மனசில் வந்துட்டாவே சிறு இடமா இருந்தாலும் அது பெருசாக தெரியுங்களே. முதல்ல 5 செடி வளங்க. அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு மனசில் வந்து அது பார்க்க பார்க்க ஆசை கொண்டு 10 ஜாடியாக மாறுங்களே. இன்னும் சில செடிகள்லாம் வெளியில் போகும்போதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற மூலிகைலாம் கொண்டு வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக முதல் செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து வளர்க்கவே மாட்டேன்றாங்க யாருமே. காரணம்னாக்கா அருகம்புல் தான் முதன்மையான மருந்து. அந்த அருகம்புல்ல வந்து பூவம்பழத்தில் வந்து பிசையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் கிடைக்குங்களே, அதுதான் உண்மையான அருகம்புல் ஜூஸ். அதே போல் வந்து துளசி சில தலங்களுக்கு போகும்போது தான் கிடைக்குது. துளசி வந்து 5 வகையாக இருக்குதுங்க. திருநீற்று பச்சிலை, காட்டு துளசி, துளசி, கருந்துளசி, நாய் துளசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமாக இருக்குங்களே. திருநீற்று பச்சிலேருந்து சப்ஜா விதன்ற எடுக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துளசியை வந்து ஒரு மிளகு கூட சேர்த்து சாப்பிட்டாவே ஆஸ்மா நோய் குறையுது.
1: இப்போ நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு.
2: நிறைய இருக்குங்களே.
1: இப்போ நம்ம வந்து பால்கனி, மொட்டை மாடி இது போல இடங்கள்ல நம்ம வளர்க்கலாம்னு சொன்னீங்க. தொட்டியெல்லாம் அமைக்கணும் இல்லையா, என்ன மாதிரி தொட்டியெல்லாம் வைக்கணும்?
2: மாடல் வேர்ல்டில் இருக்கிறதுனால எல்லாமே பிளாஸ்டிக் தொட்டியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் தொட்டியை தகர்ப்பது நன்று. ஏன்னா பிளாஸ்டிக்கை வந்து நம்மளுடைய உடல் கூறுகளை அதிகமாக வந்து பயன்பட ஆரம்பிச்சிடுச்சு. குழந்தைகள் கூட வந்து பால் கொடுக்கறது வந்து அந்த ஃபீடிங் பாட்டில் கூட பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து மரத்தில் ஆன அந்த ஃபீடிங் பாட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க, பாலாடையில் ஊற்றிட்டு இருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் கூடையில் வந்து செடிகள் வளர்ப்பதை தகர்த்தணுங்களே. முதல் செயல்பாடு அதுதான். எனக்கு
1: பிளாஸ்டிக்ல வளர்க்கக்கூடாதா?
2: வளர்க்கக்கூடாது.
1: எதில் வளர்க்கணும்?
2: மண் தொட்டிகளில் தான் வளர்க்கணும். காரணம் என்னன்னாக்கா மண் தொட்டிகள்லேருந்து ஏற்படுற வெளியில் வந்து அந்த நீர் கசிவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அந்த வேரில் இருக்கிற அந்த வாசனைகளை வந்து அந்த மண் தொட்டி மூலமாக நமக்கு திருப்பி நம்மளுடைய சுவாசத்துக்கு கிடைக்கிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு.
1: பிளாஸ்டிக் கூடலாம் சுற்றுச்சூழலுக்கு மாசு கேடு.
2: பிளாஸ்டிக் கூட வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே மக்கி உடஞ்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது.
1: செடியும் வீணாயிடும்.
2: செடியும் வீணாக போயிடும். செடி வந்து சூடாகி செடி வந்து சீக்கிரமாக இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
1: ஜாடி வாங்கிட்டோம், அதுக்குள்ளே எண்ணெய் கொட்டி அப்புறம் செடி நடணும்.
2: முதல்ல வந்து ஜாடியை வாங்கும்பொழுதே சைஸ் முதல் வாங்கணும். 6 அடி அகலம் இல்லைன்னா 8 அடி அகலத்தில் வந்து ஜாடி கிடைக்குங்களே. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 அடி உயரத்தில் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிடி காய்ந்த சாணி, 6 பிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மண், 6 பிடி வந்து மணல், 6 பிடி வந்து மண்புழு உரம். இவைய கலந்து கலவையாக வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன செடி வைக்க போறீங்கன்றது வந்து யூகிச்சு கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா நல்லா வளர்ச்சி கொடுக்குங்களே. எதற்காக மண் தொட்டியில் வந்து செடி வளர்க்குறோன்னா சுற்றுச்சூழல் வந்து மாசு வந்து கட்டுப்படும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு வேண்டிய 2 நாள் தண்ணி ஊற்றாத வந்து 3வது நாள் ஏதோ ஊருக்கு போயிட்டு வரீங்கனாக்கா நீங்கள் வர வரைக்கும் அந்த தொட்டியில் இருக்கிற ஈரத்தை வச்சுட்டு அந்த மண் இழுத்து அந்த செடிக்கு வந்து தண்ணி கொடுக்கும். ஆனால் பிளாஸ்டிக்கை அப்படி செய்யாதுங்களே, அந்த செடியை காய வச்சிடும். அதனால தான் நம்ம வந்து மண் பாத்திரத்தில் வந்து செடி வளர்க்கறது மிக மிக நல்லதுங்களே.
1: நம்ம மூலிகை தோட்டம் அமைக்கிறோம், வருமானமும் பெருக்கிறோம். அப்போ நகர்ப்புற வீடுகளை எளிதாக வளர்க்கக்கூடிய முக்கியமான மூலிகை தாவரங்கள் அதை சொல்லுங்க.
2: இந்த துளசி, அதே போல வந்து ஆலோவேரா. துளசி வந்து இன்னைக்கு
1: காசு கொடுத்துதான்
2: நீங்க விற்பனை செய்யுங்க.
1: அதான் வளர்க்கணும்.
2: நீங்க துளசி என்ன பண்றீங்க, ஒரு முழம் துளசி வந்து 200 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்க ஒரு 10 செடி வச்சீங்கன்னாக்கா அதுல

0: இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 முழம் வந்து துளசி உங்களுக்கு கிடைக்குது. அந்த துளசியை வந்து நீங்கள் விற்பனை செய்யலாம். விற்க ஆரம்பித்த உடனே உங்கள் மனசு என்ன பண்ணும், நிறைய துளசி செடி வைக்கணும்னு ஒரு ஆர்வங்கள் வந்துடும். அதே போல் துளசினுடைய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் குறையாது. அதனால நம்ம துளசி செடி வந்து நிறைய வளர்த்து
1: எந்த நேரமும் வளர்க்கலாமா?
0: எந்த நாளும் வளர்க்கலாம். அதே போல் அந்த விதையும் பார்த்தீங்கன்னா 500 விதை போட்டிங்கனாக்கா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 400 விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 100 விதைகள் தான் வந்து தன்மை வந்து குறையுமே தவிர 400 செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஏக்கர் நிலத்தில் வந்து போடலாங்களே, அந்த அளவுக்கு வந்து நமக்கு செடி கிடைக்கும்.
1: மூலிகை தாவரங்களை வளர்க்குறதுக்கு ஏற்ற மண், கலவை, தொட்டி, இயற்கை உரங்கள்லாம் சொன்னீங்க. முக்கியமா தாவரங்களுக்கு தேவையான தண்ணீர், சூரிய ஒளி, பராமரிப்பு, இது முக்கியம் இல்லைங்களா? அதை பத்தி சொல்லுங்க.
0: செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அந்த காலத்துல வந்து அடிக்கிற பம்ப் இருந்தது, மோட்டார் பம்ப் இருந்தது, இதுல இருந்து கிடைக்கிற தண்ணிகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா PWD வாட்டர் வருது, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோரின் வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணிகள் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ஜாடிகள்ல சைட்ல வந்து உப்பு பூத்து போகுது. அப்ப வந்து அந்த வேருக்கு தேவையான பொருள் வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான அந்த தோட்டத்து பகுதியில் வந்து துணி துவைக்கிறதுக்கு இது போல ஒன்று மோட்டர் போட்டிருப்பாங்க, அந்த தண்ணிகள் வச்சிங்கனாக்கா செடி நன்றாக வளரும். முடிஞ்ச வரைக்கும் PWD தண்ணியை வந்து பயன்படுத்தாத இருந்தாக்கா அரசாங்கத்துக்கும் ஒரு மிச்சமாகும், செடிகளுக்கும் வந்து உயிர் வாழறதுக்கு ஒரே வழிகள் கிடைக்கும்.
1: இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கு வீடு, அங்க சூரிய ஒளியும் ரொம்ப முக்கியம், எது போன்ற இடத்துல தொட்டி வச்சு வளர்க்கலாம்.
0: அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா போர்வெல் போட்டிருப்பாங்க, அதனால அந்த செடிகள் வளர்க்கறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஷேர்ல கூட போடுவாங்க, ஒரு 10 வீடுகள் சேர்ந்து ஒரு மாடி இருக்குனாக்கா அந்த மாடியில வந்து மாடி தோட்டமா அமைப்பாங்க. அந்த 10 வீட்டுக்காரங்க சேர்ந்து வந்து கூட செய்யலாம், எல்லாருமே சேர்ந்து வந்து கூட வந்து அந்த மாடி தோட்டத்தில் வந்து நான் வெண்டைக்காய் போட போகிறேன், நீங்கள் கொத்தவரங்காய் போடுங்க, நீங்கள் கத்திரிக்காய் போடுங்க அப்படி சொல்லி கூட இது பண்ணலாம், இல்லை அவங்கவுங்களுக்கு கூட செயல்படலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியை ரொம்ப அமைக்கணும், ரொம்ப செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லைங்களே. நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கன்னாவே ஷீட் ஒன்று இருக்குங்களே, அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களே, 1 பங்கு மணல், 1 பங்கு சாணி உரம், 1 பங்கு வந்து மண்புழு உரம், 1 பங்கு செம்மண், இந்த 4 வந்து கலந்து கலவையை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த செடி போட்டாலும் அது வளர்ந்துருங்களேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செடி வாங்குவதை விட விதை போட்டு வளர்த்தால் மிக்க மிக்க நன்றாக. ஏன்னா அந்த சூழ்நிலையிலேருந்து இங்கே புதுசாக கொண்டு வைக்கும்போது அந்த செடிகள் வளர்க்குறதுக்கு ரொம்ப அது பாடுபட்டு இருக்கும். அதை விட அந்த விதை முளைச்சி சிறுகண்ணிலேருந்து வளர்ந்து வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய அட்மாஸ்பியர் வந்து புரிஞ்சு வளரும் போது பார்த்தீங்கன்னா அது நன்றாகவே வளரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செடிகளை வந்து வாங்கி வருவதை விட விதை போட்டு வாய்ப்பது மிக்க மிக்க நன்றிங்களே.
1: துளசி வளர்க்கலாம்னு சொன்னீங்க,
0: ஓகேங்க.
1: அதுக்கப்புறம்
0: அதுக்கு தூதுவளை, தூதுவளை வந்து அருமையான ஒரு மூலிகைங்களே. இன்னைக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னாக்கா வல்லாரைக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை தான். நீர் பிரம்மின்னு ஒரு செடி சில ஏரியாக்களில் வந்து நிறைய கிடைக்குது. இது கிடைக்கும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா ஏரியாவுக்கும் பரப்பணுன்ற ஒரு எண்ணங்கள் மனசில் வரல யாருக்கும். முதல்ல மனம்தான் வேணும், அதுக்கடுத்தது அந்த செடிகளுடைய மனம் அவங்களுக்கு கிடைக்கும்.
1: இதுவும் விதை போட்டு வளர்க்கணுமா இல்லை செடியாக வாங்கி வளர்க்கலாமா?
0: இது விதை போட்டாவே வந்துருக்குங்க. தூதுவளை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சாவே முளைச்சிக்கிறோம். ஆனால் வந்து 500 கட்டிங் போட்டிங்கனாக்கா ஒரு 50 செடி தான் வந்து வரும். விதை போட்டிங்கன்னா ஒரு ஒரு விதையும் முழுசாக வளரும், அதனுடைய தன்மைகள் வந்து அதில் முழுசாக வந்து இயற்கை கொடுத்துருக்குது. அதனால் தாராளமாக வந்து தூதுவளை வந்து வளர்க்கலாம். சோற்றுக்கற்றாழை, சோற்றுக்கற்றாழை வந்து நீங்கள் வந்து விதை போட வேண்டியில்லை, ஒரு செடி வச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செடிகள் 30 செடிகள் தொட்டி நிறையாவே வந்துடும். சோற்றுக்கற்றாழை வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குங்களே. இப்போ இருக்கிற சிறு வாலிப பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோற்றுக்கற்றாழையை அழகாக கட் பண்ணி முகத்துக்கு பூசிக்கிறாங்க. நல்லா கட் பண்ணி அந்த தோல் நீக்கிட்டு ஜெல் மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு க்ளீன் பண்ணி அந்த ஜெல்ல வந்து பார்த்தீங்கன்னா முழுஷாக வந்து உணவாக வந்து பயன்படுத்துகிறாங்க, மருந்து பொருளாக உடம்பு சூட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, மோரில் கலந்து சாப்பிட்றாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த சோத்துக்காத்தாழை நிறையா வந்து நீங்கள் விளைவிக்கலாம்.
1: அடுத்து என்ன தாவரம் வளர்க்கலாம்?
0: சித்தரத்தை. இந்த சித்தரத்தைன்றது வந்து ரொம்ப வேர் தாவரங்களே, இது இது இஞ்சி வகையை சார்ந்தது, வாசனை அதிகமானது, இது சளிக்கு வந்து முகந்தான மருந்து. இந்த சித்தரத்தை என்ன பண்ணுறாங்களோ பிடுங்கி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சிறு சிறு துண்டுகளாக வச்சு நறுக்கி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மழை நாளில் ஏற்படுற சளி தொல்லைகள் வந்து நீங்குதுங்களே. அது மட்டும் இல்லாதுங்களே டீ காப்பி நிறைய விருப்பங்கள் இருக்காங்க இல்லைங்களே, இந்த சித்தரத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா டீ காப்பி மேலே இருக்கிற அந்த பிரியம் வந்து குறைஞ்சி மூலிகை பேரில் வந்து பிரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த சித்தரத்தை காப்பி வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்களே. சித்தரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். 1 கிலோ சித்தரத்தை இன்றைக்கி விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய் விற்குதுங்களே. ஒரு ஜாடியில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1 கிலோ சித்தரத்தை நமக்கு கிடைக்கும்.
1: இது எங்கேருந்து வாங்கி வளர்க்கலாம்?
0: நீங்க ஒரே ஒரு சித்தத்தை

0: வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதுங்களே, 3 மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்தரத்தை நம்மளுக்கு கிடச்சிடும். 1 கிலோ சித்தரத்தை அளவுக்கு நிறையா விளைஞ்சிடும். ஆனால் எல்லாத்துக்குமே பராமரிப்பு முக்கியம். அது பராமரிக்கிற மனசு வேணுங்களே. குழந்தை போல் பார்த்தீங்கன்னா அது நம்மளை தாய் போல் காப்பாற்றுங்களே.
1: நகர்ப்புறத்தில் அடுக்குமாடி, பால்கனி, மொட்டைமாடி இது போன்ற இடங்களில் வளர்க்கக்கூடிய அடுத்து மூலிகை தாவரம் சொல்லுங்களேன்.
0: ஆரோரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செடிங்களே, இது வந்து ஆரோட்டி மாவு கஞ்சின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களை வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றால் போகிறதுக்கு டயர்டாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஆரோரூட் பவுட்ரு வந்து இன்றைக்கி வந்து ஒரிஜினலாக எதுவும் கிடைக்கல,

0: கிடைச்சா போதுங்களே, ஒரு ஜாடிக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு கிடைக்குது.
1: அது எங்க கிடைக்கும்?
0: இது வந்து வெளியில நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னா வந்துருங்களே. செடி ஒரு செடி வச்சாவே போதுங்களே, நிறைய செடிகள் வந்துடும், உங்களால வந்து கட்டுக்கலக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குங்களே.
1: இப்போ துளசி, தூதுவளை, சோற்று கற்றாழை, சித்தரத்தை, ஆரோரூட் இது போன்ற மூலிகை தாவரம் நம்ம வளர்க்குறோம், இதுங்களுக்கெல்லாம் அந்த பூச்சிகள் நோய்கள் ஏற்படாமல் இயற்கை முறையில் எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம்?
0: பொதுவாகவே வந்து இதுங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது கூட வந்து சில செடிகள் வளர்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பூச்சிகள் கிட்ட வர்றதுங்களே. திருநீற்று பச்சிலைன்னு சொல்லிட்டு ஒரு செடிங்களே, இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே தொட்டுட்டு வாசனை பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ வாசனையாக இருக்கும், வாசனை திரவியங்களுக்கு தயாரிக்கிறாங்க. இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா கசக்கி காதில் வந்து சாறு ஊற்றும் போது காது வலி, காது கேளாமை, காதில் ஏற்படுற எழுச்சி, சிறு சிறு கொப்பளங்கள் இவங்கெல்லாம் வந்து தகர்த்ததுக்கு முழு மருந்தாக பயன்படுது. அத்தனை செடி கூட இந்த ஒரு செடி வச்சிங்கனாவே எந்த பூச்சிகளும் கிட்ட வராதுங்களே. இதை தான் வந்து விவசாயிகள் வந்து பயிரிடும் போது இந்த திருநீற்று பச்சிலை எல்லா நிலத்திலையும் வந்து பயிரிடுவாங்க, எந்த பூச்சிகள் வந்து சீக்கிரம் வராதுங்களே.
1: மூலிகை தாவரங்களை வளர்க்குறோம், நம்ம வீட்டு தேவைக்கு போக மீதம் கிடைக்கும் மூலிகளை விற்பனை செய்து வருமானம் பெறணும் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அந்த வருமானத்துக்கு உண்டான வழிமுறைகள்லாம் சொல்லுங்களேன், எப்படியெல்லாம் வருமானம் பெறலாம்? இதெல்லாம் நேரடி விற்பனையாகவும் பண்ணலாம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சும் விற்பனை பண்ணலாம், அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் சொல்லுங்க.
0: நேரடியாக ஒரு பொருளை விற்கிறதை விட மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளுக்கு வந்து அதிக வந்து விலை உண்டு. பொதுவாக வந்து ஒரு அவுரி இலைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அவுரி இலையை அரைச்சி சாறு பிழிஞ்சி அது வந்து ஒரு எண்ணெய் கூட சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அவுரி விலை வந்து ஒரு கிலோ வந்து 250 ரூபா வச்சுக்கிட்டோம்னாக்கா எண்ணெய் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தமே 550 ரூபா. ஆனால் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது 1500 2000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன விலை சொல்கிறீங்களோ அந்த விலைக்கு அவங்க வாங்குவாங்க. ஆனால் அதனுடைய பயன்கள் என்னென்னா முடி கொட்டுதல், இளநரை, அதே போல் முடியில் வந்து பொடுகு, இதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால அவுரி எண்ணெய் விற்க போகிறோம்னு சொன்னாவே எல்லாருமே வாங்கிக்குவாங்க. அவுரி செடி கூட நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கலாம்.
1: விற்பனைக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம அருகாமலே இருக்கு.
0: இருக்குங்களே, பயன்படுத்த மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வந்து அதை வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விலை ஏற்றி விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்களே தவிர எளிமையான மனிதர்கள் வந்து அதை வாங்கிட்டு நஷ்டம் அடைகிறாங்க. இதை நம்மளே தயாரிச்சோம்னா அந்த பணம் மிச்சம் படும் இல்லைங்களா?
1: மூலிகை தாவரங்கள் நம்ம வீட்டில் வளர்த்து விற்பனைக்கான அந்த தேடுதல்கள் நம்ம தேடி விற்பனை அதிக வருமானம் பெறலாம்,
0: தாராளமாக பெறலாங்களே. இதுக்கு வந்து முதல் வந்து மனம் தாங்களே, மனம் வந்து ஒன்றி போனால் எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெறலாம்.
1: இப்போ நம்ம வீட்டில் இந்த மூலிகைகள்லாம் வளர்த்து விற்பனை பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வளர்க்கும் போது நம்ம அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ முதலீடு தேவைப்படும், விற்பனை எவ்வளோ நம்ம வருமானம் எவ்வளோ வரும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: முதலீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் தான் முதலீடு, அதிக முதலீடு கிடையாது.
1: முதலீடெல்லாம் ஒன்றும் இல்லை,
0: ஒன்றும் கிடையாது, தானாக வளரும். தானாக வளரும் போது எடுத்து அழகாக அதை பயன்படுத்துறது. ஒரு மதிப்பு கூட்டப்படிய பொருளாக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய், மாத்திரை, சூரணம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அரைக்கணும். எண்ணெயாக பயன்படுத்தும் போது அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்கணும். இல்லை நாங்கள் வந்து ஜூஸாக பயன்படுத்துகிறோம்னா அப்படியே அரைச்சி நீங்கள் வந்து நீர் சேர்த்து ஜூஸாக பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஜூஸ் வந்து அதிகமாக பயன்படுதுங்களே, அருகம்புல் ஜூஸ். நீங்கள் காசு கொடுத்து எங்கேயும் வாங்க வேண்டியில்ல, வயல்வெளிகளில் நிறைய இருக்குங்களே, நல்ல பசுமையான பொருட்களை பறிச்சிட்டு வந்து சுத்தப்படுத்தி அதை அரைச்சி அது கூட வந்து ஓமம் மிளகு சேர்த்து அரைச்சி ஜூஸ் புழிஞ்சு இன்னைக்கு ஒரு பாக்கெட் 10 ரூபான்ற அளவுக்கு விற்றாவே போதுங்களே. ஒரு நாளைக்கு 100 பாக்கெட் விற்றாவே உங்களுக்கு 1000 ரூபா கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஒரு கிலோ புல்லுக்கு வந்து 3 ஸ்பூன் ஓமமும் 5-6 மிளகு சேர்த்த போதுங்களே. அரைச்சி 10 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து அரைச்சி அதை வடிகட்டி சாறு எடுத்துட்டோம்னா 1000 ரூபாய்க்கு விற்கலாம் இல்லையா? ஓமம் 3 டீஸ்பூனு மிஞ்சி போச்சுனாக்கா ஒரு 10 ரூபா வருங்களே. அதுக்கடுத்து பாக்கெட்டு, ஆனால் நம்மளோட உழைப்பு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எங்களை 250 ரூபா செலவு போக 750 ரூபா கிடைக்கும். ஒரே ஜூஸ் போடாத நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம். எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ மார்க்கெட்டில் போய் நெல்லிக்காய் வாங்கிட்டு வராங்க, அது எப்படி ஜூஸ் போடுறதுன்னு தெரியாதவே வந்து அதை என்ன பண்ணுறாங்க, சோம்பேறித்தனத்தினாலே அதை விட்டுடுறாங்க, வீணாக போகுது. நசுக்கி நாள் வந்து தண்ணீர் பாத்திரத்தில் போட்டாவே போதுங்களேன், தண்ணியில் இருக்கிற அந்த கெட்ட நீர்கள் கெட்ட செயல்பாடுகள் எல்லாத்தையும் அதை உறிஞ்சிட்டோம். நீங்கள் மறுநாள் அந்த நல்லிக்காய் தூக்கி போட்டுட்டிங்கனாக்கா நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும். 10 நாள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த தண்ணியில் வந்து வேற கிருமிகள் வந்து சேராது.
1: நகர்ப்புறங்களில் இருக்கிற வீடுகளில் மூலிகை தாவரங்கள் வளர்த்து குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற
0: அதிக லாபம் பெறலாம்.
1: இடம் குறைவாக இருந்தாலும் ஆர்வமும் திட்டமிடலும் இருந்தால் நம்ம வீட்டிலேயே சிறிய மூலிகை தோட்டத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த நீங்கள் சொல்கிற தொழில்நுட்பங்களிலே தெரிஞ்சுக்கலாம். நமது அன்றாட தேவைக்கு பயன்படும் மூலிகைகளை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உபரியாக கிடைக்கும் விளைபொருட்களை முறையாக பயன்படுத்தி மதிப்பு கூட்டி பொருட்களை உருவாக்குவதன் மூலம் கூடுதல் வருமானத்திற்கும் வழிவகுக்கும். சிறிய இடம், சிறந்த பயன்பாடு, இயற்கை வளம், கூடுதல் வரும்.

0: இந்த நோக்கத்தோட நகர்ப்புறங்களில் மூலிகை தோட்டங்களை உருவாக்கலாம் இல்லைங்களா?
1: உருவாக்கலாம் உருவாக்கலாம்.
0: நல்ல பயனுள்ள தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்ட நகர்ப்புற மக்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம்.

0: ப்ரோக்ராம் எப்படி இருந்து லக்ஷ்மி?
1: சூப்பர் தமிழ், உண்மையாவே நல்லாவே பேசிருக்காங்க. இதை கேக்கும் போது மாடியில நானும் ஒரு மூலிகை தோட்டம் அமைக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா மூலிகையை வச்சு சரி பண்ணிக்கலாம். ஆனா எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? இயற்கை வேளாண்மைக்கு மாறணும் இல்லையா?
1: ஆமா,
0: அத பத்தின ஒரு சில டிப்ஸ் நான் இப்ப சொல்றேன், நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ.
1: ஓ, இதுவுமா? சரி சரி சொல்லு, கேக்குறேன்.
2: வேளாண்மை நம் நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வேளாண் விளை பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிக்கிற நோக்கத்துல 1966 பசுமை புரட்சியும் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் ரசாயன உரங்கள், வீரிய ஒட்டுரக விதைகள் மூலம் வேளாண் உற்பத்தியும் அதிகரிச்சது இல்லையா? ஆனா மண்வளமும் இயற்கை வளமும் பாதிப்புக்கு உள்ளாச்சு. மண்வளத்தையும் இயற்கை வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம திரும்பவும் இயற்கை வேளாண்மையை செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. இயற்கை வளங்கள்ல நம்ம எதிர்கால சந்ததியினருக்கும் பங்கு இருக்கு, உரிமையும் இருக்கு. அதுக்கேற்ப இயற்கை வேளாண்மையை கடைபிடிப்பது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருது. இயற்கை வேளாண்மையில ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை குறைச்சு இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியும் அதிகரிக்க முடியும். இயற்கை வேளாண் உற்பத்தியில தரமான விதை, ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை முறையை கடைபிடிப்பதால் போதுமான உற்பத்தியையும் நம்மளால அதிகரிக்க முடியும். இயற்கை உரங்களான மண்புழு உரம், கால்நடை எருக்கள், பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துவதால ரசாயன உரங்களோட பயன்பாட்டை குறைக்க முடியுது. இதன் மூலம் இயற்கை வளமும் பாதுகாக்கப்படுது. இயற்கை வேளாண்மையில ரசாயன உரங்களினுடைய பயன்பாடு மிக குறைவு. எனவே இயற்கை வேளாண்மையில உற்பத்தி செய்யப்படக்கூடிய விளை பொருட்களும் ரொம்பவே தரமா இருக்கும். கால்நடை உரங்கள், மரத்தடியிலிருந்து உதிரக்கூடிய இலைகள், மக்கிய குப்பைகள் ஆகியவற்றை சேகரிச்சு சரியான முறையில பயன்படுத்துவதால விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரங்களையும் நம்மளால வழங்க முடியும். இது எந்தெந்த பயிருக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல், கோதுமை, மக்காச்சோளம், பருப்பு வகைகள், கடலை, ஆமணக்கு, கடுகு, எள், பருத்தி, கரும்பு, இஞ்சி, மஞ்சள், மிளகாய், தேயிலை, வாழை, சப்போட்டா, பப்பாளி, தக்காளி, கத்தரி, வெள்ளரி போன்ற பயிர்கள் இயற்கை வேளாண்மைக்கு ரொம்பவும் பொருத்தமான

0: பயிர்கள் அப்படின்னே சொல்லலாம். இயற்கை வேளாண்மையில உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்கள் அதிக சத்துள்ளதாகவும் தரமுள்ளதாகவும் இருக்கும். இவ்விளைபொருட்களின் மதிப்பை உயர்த்தும் பொருட்டு அதனோட தரத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இவ்விளைபொருட்கள் பசுமை அங்காடி மூலமும் விற்கப்படுது. பசுமை அங்காடி மக்களிடம் இயற்கை வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ரசாயன உரங்களின் பயன்பாடு பற்றிய எண்ணங்களை மாற்றுவது, நகரங்களில் வசிக்கிறவங்களுக்கு இயற்கை வேளாண்மையால் உருவாக்கப்படும் பொருட்கள் கிடைக்க செய்வது பசுமை அங்காடிகளுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. பசுமை அங்காடிகள் தமிழகம், கேரளா, கர்நாடகம், மேற்கு வங்காளத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுகிறது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய இடங்கள்ல சிறப்பா செயலாற்றி மக்களுடைய நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கு. இந்த பசுமை அங்காடிகள் விவசாயிகளிடமிருந்து நேரடியா அவங்களுடைய இயற்கை வேளாண்மையில உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யலாம். இங்கு இடைத்தரகர்கள் இல்லாததால விளைபொருள்களுக்கு நியாயமான விலையும் கிடைக்கும். நகரங்களில் வசிப்போர், நுகர்வோர்கள் பலர் தங்களது தேவையை நேரடியா விவசாயிகளிடம் கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. ரசாயன உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்வதால் மண் வளம் கெடுவதோடு மக்களின் ஆரோக்கிய வாழ்வும் சீர்குலையுது. எனவே இயற்கை வளம் மக்களின் நலனை பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே நமக்கு இல்ல. சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை எல்லாமே இயற்கை வேளாண்மையில விளைஞ்ச பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும்.
1: தமிழ், இன்றைய காலகட்டத்துல ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அத பத்தின யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நீ சொன்ன, நல்லாவே தெரிஞ்சுகிட்டோம். சரி, நான் கிளம்புறேன் தமிழ், அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.
0: ஓகே, பாத்து போயிட்டு வா, உடம்ப பாத்துக்கோ லக்ஷ்மி.
1: ஓகே தமிழ், பாய்.

0: எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா.
1: இதுவரை நேர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டைய வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் 3 நாள் அரசுமுறை பயணமாக குஜராத் மாநிலம் செல்ல உள்ளார். ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவிற்கு அவர் தலைமையேற்க உள்ளார். மேலும் வதோதராவில் உள்ள சாயாஜி ராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்க உள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வருகிற 26ம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெறவுள்ள 81வது ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத்திற்கு தலைமையேற்க உள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் வெள்ள நிவாரண மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் IIT தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசினார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்த 20 ஆண்டுகளில் 38 டிரில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற IIT நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் நமது நாடு மகத்தான எதிர்காலத்தை நோக்கி பயணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்யும் வகையில் கவச் பாதுகாப்பு திட்டத்தின் 4.0 பதிப்பிற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரயில் தடங்களில் அபாயகரமான நிலையில் சிக்னலை கடந்து ரயில் செல்வதை தடுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு கவச் திட்டமாகும். இதை ரயில்வே அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு ஆட்டத்தில் இந்தோனேஷியாவை இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:25. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினமும் நைட்டா?
3: தினமும் இரவு 9

லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 AIR FM புதுச்சேரி 102.8 103 FM கோயம்புத்தூர் டைம் இஸ் ஷார்ப் 8:05 ஆன் த கிளாக் நவ் இட்ஸ் எக்ஸ் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் Yes, it's listener's choice. You can just post me your request on the Chennai FB page, Chennai FM Rainbow 101.4 Facebook page, and you can also call me at 044-298-60038 and 044-295-2055 as usual, those two numbers, and you can ask me your favorite tracks. I'm all here to play your favorite tracks, and the first track for today would be from it's a request from Sharmil from Puducherry. It will be from Pitbull, Rain Over Me. Here goes the track.

டைம் இஸ் 8:32 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்ட் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். யூ கேன் போஸ்ட் மியூர் ரிக்வெஸ்ட் ஆன் எஃபி பேஜ் ஆஃப் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் மீ அட் 0442986 0038 அண்ட் 0442952054. அண்ட் coming up, next track is for Christina, the Mamas and Papas, California Dreaming. Here goes the track, Christina. Listen to the music and enjoy.

டைம் இஸ் 8:57 ஆன் தி க்ளாக் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ் அண்ட் ஐ வில் பி பேக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 டுடே வெஸ்டர்ன் மியூசிக் பிட்வீன் 10:30 டு 11 யூ கேன் லிசன் டு தி மியூசிக் அண்ட் ஸ்லீப் டைட் அண்ட் டுமாரோ இஸ் மண்டே அண்ட் திஸ் இஸ் கிரேசி ஃப்ராக்ஸ் மேஜிக் மெலடி லெட் திஸ் மேஜிக் கெட் இன்டு யுவர் லைஃப் அண்ட் லெட் மண்டே பி அ மேஜிக் அண்ட் லெட் திஸ் மண்டே பிகின் வித் ஃபுல் ஆஃப் ஜோஷ் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் யெஸ் லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் தென் லைக் அ த்ரெட் சோ ஆல்வேஸ் ஃபில் இட் வித் ஹாப்பினஸ் லவ் யூ லாட்ஸ் இன் தி சென்ஸ் லவ் யூ லாட்ஸ் லவ் யூ டில் மை லாஸ்ட் பிரெத் பி ஹாப்பி ஸ்லீப் டைட் அண்ட் ஆல்வேஸ் யஸ் சைனிங் ஆஃப் வித் லவ் அஜய் ரேகா ஹேண்ட்ஸ் ஃப்ரம் தாஸ் சீ யூ சூன் திஸ் மேஜிக் மெலடி வில் கெட் இன்டு யூ

0: Women's cricket team reaches final and badminton team enters quarterfinal. Men's and women's hockey teams begin campaigns with wins in Japan. And that's all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். இனிமையான மெலோடி பாடல்கள், உங்கள் மனம் கவரும் இரவு நேரம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சுபாஷி வெற்றி

பூவுக்கு வாசம் அழகு, இரவுக்கு நிலவு அழகு. ஆனால் காதலில் ஒருவர் அருகில் இருப்பதுதான் அந்த நொடியின் மிகப்பெரிய அழகு. சில நெருக்கங்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, மௌனமே போதும். இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கொம்பேரி மக்கள் திரைப்படத்திலிருந்து இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல்.

நேற்று வரை அமைதியாக இருந்த மனதில் திடீரென்று ஏதோ ஒரு மாற்றம். எதற்காக என்று தெரியவில்லை, ஆனால் யாருக்காக என்று மட்டும் தெரிகிறது. புதிதாக பிறக்கும் ஆசைகளுக்கு காதல் வைத்திருக்கும் முதல் பெயர் ஒருவேளை மோகமோ? இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் குரலில் கோழிக்கூவுது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:32:31. இனிமையான மெலோடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில் தேன் சிந்ததே வானம். காத்திருப்பதிலும் ஒரு காதல் இருக்கிறது. கதவை பார்த்து காத்திருப்பது, ஜன்னல் வழியே பாதையை தேடுவது, ஒவ்வொரு சத்தத்தையும் அவருடைய வருகை என்று நினைப்பது. காத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த நிமிடத்தின் நீளம். இளையராஜாவின் இசையில் கேஜிஎஸ் தாஸ் மற்றும் உமாரமணியின் குரலில் தென்றலை இணைத்தோடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இரண்டு மனங்கள் ஒன்றாக சேரும் பொழுது இசைக்கருவிகள் இல்லாமலேயே பல ராகங்கள் கேட்க தொடங்கி வருகிறது. அதில் கனவும் இருக்கும், நாணவும் இருக்கும், நாளை பற்றி ஆயிரம் ஆசைகளும் இருக்கும். இளையராஜாவின் இசையில் கே ஜி யேசுதாஸ் மற்றும் உமாரமணின் குரலில் துருள் நின்ன பூச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

சில மனிதர்கள் நம் வாழ்க்கைக்குள் பூக்களைப் போல வருகிறார்கள். அவர்கள் பேசினால் இசை, சிரித்தால் வசந்தம், அருகில் இருந்தால் வாழ்க்கையை இனிக்கும். அப்படிப்பட்ட ஒருவரை மனம் அழைக்கும் போது அந்த அழைப்பே ஒரு பாடலாகிறது. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:47, 22 நொடிகள். இனிமையான மேலடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில் எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம். ஒரு பூ சிரிப்பதை காண முடியுமா? காதலில் முடியும். அவர் முகத்தில் தெரியும் ஒரு சிறிய புன்னகை நம் கண்களுக்கு முழு பூந்தோட்டம் மலர்வது போல் தெரியும். காதல் பார்வைக்கு எல்லாமே கொஞ்சம் அதிக அழகுதான். இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூரு, அரியூரு, பங்கூரு
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

ஒருவரை பார்த்த பிறகு அவர் நம் கண்ணுக்கு முன்னால் இல்லாவிட்டாலும் கண்ணுக்குள்ளே இருப்பது போல தோன்றும். தூக்கம் வராது, நேரம் நகராது, அவர் அருகில் இல்லாதது. ஆனாலும் மனம் மட்டும் அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். இளையராஜாவின் இசையில் எஸ் பி சைலஜா மற்றும் பி சுஷிலா குரலில் கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல்

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
4: சொல்றாங்க,
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போக்கு.

நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்கிறார்கள்.

0: the 20th of September, the Asian Games 2026.
1: एशियन गेम्स 2026

இனிமையான மெலோடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்துதே வானம்.

0: சில மொழிகளுக்கு எழுத்துக்கள் தேவையில்லை, கண்கள் போதும். சொல்ல நினைத்ததை சொல்லாமல், மறைக்க நினைத்ததை மறைக்காமல் அப்படியே காட்டிவிடுகின்றன விழிகள். அதனால்தான் காதலில் மௌனத்திற்கும் ஒரு மொழி உண்டு. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

நெருக்கம் இருக்கும் ஆனால் சொல்ல தயக்கம் இருக்கும். மனமுழுக்க காதல் இருக்கும் ஆனால் உதடுகளில் மௌனம் இருக்கும். அந்த தயக்கத்திற்கும் நெருக்கத்திற்கும் நடுவே பிறக்கும் இசைதான் சில காதல்களில் அழகான ராகம். இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:37:05. இனிமையான மெலோடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில் எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்துதே வானம்.

மழை பெய்யும் நேரத்தில் உலகமே கொஞ்சம் மெதுவாகி விடுகிறது. காற்றில் குளிர், மண்ணில் வாசம், மனதில் ஒரு பெயர். அது ஒருவரின் நினைவு கூட சேர்ந்துவிட்டால் மழை வெறும் வானிலை அல்ல, அது ஒரு உணர்வு. இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி குரலில் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து

ஒருவர் நம் வாழ்க்கையில் வந்த பிறகு அவர்கள் மனிதராக மட்டும் இருப்பதில்லை. நாம் கேட்கும் இசையில் இருப்பார்கள், நாம் எழுதும் கவிதையில் இருப்பார்கள், நம் நாளின் ஒவ்வொரு சிறிய சந்தோஷத்திலும் இருப்பார்கள். அப்போது காதலும் ஒரு சங்கீதம் தானே. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் பி சைலஜா குரலில் கொக்கர்கோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

சில பூக்கள் பகலில் பூக்கும், சில நினைவுகள் இரவில் மட்டுமே பூக்கும். ஊர் அமைதியான பிறகு, உலகம் தூங்கிய பிறகு, மனம் மட்டும் ஒருவரை தேட ஆரம்பிக்கும். அந்த இரவு நேர நினைவுகளுக்கு ஒரு தனி அழகே இருக்கு. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இனிமையான மெலோடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரவு நேரத்தில். இதுவரை இசையால் உங்கள் இரவை அழகாக்கி கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்துதே வானம்.

நேயர்களே, தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க அமைதி என்னும் அருந்தவம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலியம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 விடுவதற்கான செய்திகள். இதில் அரைக்கரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தகுமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநிலை மாளிகையின் சுழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? வழங்குபவர் சி. சுரேஷ்.

அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் அறிவும் அறிவியல் நிகழ்ச்சியில் ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தர்குமார். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாட நிகழ்ச்சியில் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே விமல்ராஜ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவடி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம், இதில் பிரதான் மந்திரி மத்திய சந்தா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை தாசந்தில்குமார் ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 11:35 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நெக்தி குக்கரி ஷோ. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் நேரலையில் உலக அல்சைமர் தினம் மற்றும் அல்சைமர் நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் என் நிவேதினி அவர்கள். மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்பதை தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் வெதவை வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை முதல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 10 வரையிலும், 10:20 முதல் 11 வரையிலும் தேன் சிந்துதை வானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 நிகழ்ச்சியில் 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு யாவும் நிறைவேறும். மேலும் காலை 9:30 முதல் 1:30 வரை, பின்னர் 3:30 முதல் 7:30 வரையிலும் மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 முதல் பிற்பகல் 1 வரையிலும் மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது FM ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.